எட்டு மணி 5 நிமிடம் 14 டிகிரி செல்சியஸ் 14 டிகிரி செல்சியஸ் ஆகுண்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திங்கள் இரவு காற்றில் ஊரணிந்திருக்கின்றோம். மிஸ்டர் ஊரணிந்திருக்கின்றீர்கள். இது நம்ம ஒரு நிகழ்ச்சி. ஒரு மணித்தியாலம் கடந்து இன்னொரு மணித்தியாலத்துக்கு நுழைந்திருக்கின்றோம். மிஸ்டர் இப்பொழுது பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் மிஸ்டர் தமிழ் என்ற பக்கத்தினூடாக நீங்களும் ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் காட்சிகளோடு காணொலிகளாக புதிய பதிவுகளாக யூடியூபில் இப்பொழுது மிஸ்டர் 102.7 காத்திருக்கின்றது. தொடர்புகளுக்கு 416-8241212 மின்னஞ்சலூடாகவும் தொடர்புகளை மேற்கொள்ளலாம். stfm102.7@gmail.com. இரவு 12 டிகிரி செல்சியஸாக காலநிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. நாளை காலை 15 டிகிரி செல்சியஸ், நாளை மதியம் 18, சூரிய ஒளி முகில் கூட்டம் ஒரு நிறைந்த நாளாக நாளைய நாள் இருக்கப் போகிறது. ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள், கோடையினுடைய நிறைவு நாளாக இருக்கின்ற நாளையிலிருந்து வெப்பநிலையில் இப்படியான வீழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருள் விலையில் நள்ளிரவின் பின்னர் மாற்றம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. லிட்டர் ஒன்றுக்கான விலை தொடர்ந்து 183.9 இருக்கும். ஆய்வுகள், கருத்து கணிப்புகள் போன்ற விடயங்களிலிருந்து உங்களுக்காக ஒரு தெளிவூட்டலுக்கான ஒரு கேள்வியாக இந்த முடிஞ்சா தொடுங்க உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. திங்கள் தோறும் இன்றைய நாளும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி பேசப் போகிறது முடிஞ்சா தொடங்குவனுடைய போட்டி நிகழ்ச்சி. பதில் தெரிந்தால் நீங்கள் இணைந்து கொண்டு பதிலை சொல்ல 416-8241212 என்ன கேள்வி அப்படி என்று சொல்லி சொன்னால், உலகளாவிய ரீதியில் கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இந்த பாதுகாப்பான வசதி தங்கள் வீட்டில் இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். கிட்டத்தட்ட 2 பில்லியனுக்கும் அதிகமானவர் உலகத்தில் வசிக்கின்றவர்களில் இந்த பாதுகாப்பான ஒரு வசதி தங்கள் வீட்டில் இல்லை அப்படி என்று சொல்லுகின்றார்கள். அது என்ன அந்த பாதுகாப்பான வசதி இல்லாமல் இப்பொழுதும் இருக்கின்ற 2 பில்லியன் பேர் உலகத்தில் வாழுகின்றார்கள் என்று தெரிந்தால் நீங்களும் இணைந்து கொண்டு பதிலை சொல்லக்கூடியதாக இருக்கும். 416-8241212.

0: Get ready, folks.
1: இது கலகல பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் சஞ்சீப்.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்,
4: என்னது
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ. விஜயா ஜுவல்லரிக்கு
5: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: நந்தா கேட்டரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5,000 பேர் வரையான கேட்டரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்டரிங் 416-626-8421 416-626-8421.
7: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா, தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
8: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
9: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
10: நல்ல பாட்டு, நாலு விஷயம்,
11: FM 102.7.

குடிநீர் இல்லை அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள். நீர் என்பது ஒரு பக்கம் இருக்க, குடிப்பதற்கு உகந்த நீர் வசதி என்பது தாங்கள் வசிக்கின்ற இடங்களில் அல்லது வசிக்கின்ற இருப்பிடங்கள் வீடுகளில் இல்லை அப்படி என்று சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் குடிநீருக்கான தஞ்சம் அல்லது குடிநீருக்கான தட்டுப்பாடு என்பது உலகளாவிய ரீதியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வெளியிடப்பட்ட அறிக்கையின் பிரகாரம் தான் கிட்டத்தட்ட 2.2 பில்லியனுக்கும் அதிகமானவர்கள் வந்து சேஃப்லி மேனேஜாக அல்லது வீட்டில் இருந்து தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய குடிநீரை இல்லாத ஒரு சூழலில் தாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அண்டை தேசங்களுக்கு செல்ல வேண்டும் அல்லது வீட்டிலிருந்து வழியில் செல்ல வேண்டும் அல்லது அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அல்லது வெவ்வேறுபட்ட இடங்களிலிருந்து அவற்றை வீட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய தேவையில் தான் தங்களுடைய வாழ்வியல் அமைந்திருப்பதாக இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வளர்முக நாடுகளாக இருக்கலாம் அல்லது வளராத நாடுகளாக இருக்கலாம் அல்லது இன்னமும் சில ஆப்பிரிக்க நாடுகளுடைய பல பகுதிகள் வந்து இந்த விடயம் என்பது நடைமுறையில் இருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. வீட்டில் வசதியான அல்லது வீட்டில் பாதுகாப்பான குடிப்பதற்கு ஏற்ற நீர் இல்லாத ஒரு சூழலில் தான் தாங்கள் வாழ்ந்து வருவதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய நாளில் உங்களிடம் நாங்கள் கேட்டு கேள்வியாக இருக்கின்றது. முடிஞ்சா தொடங்கோவில் மீண்டும் அடுத்த திங்கட்கிழமையும் இன்னும் ஒரு விடயத்தோடு முடிஞ்சா தொடங்கோ உங்களை சந்திக்க இருக்கின்றது. 8:30க்கு செய்திகளை கேட்கலாம்.

0: கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக முன்மொழிவுக்கு எதிர்க்கட்சியான பழமைவாத கட்சித் தலைவர் பிய பாலிவ் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் 28வது மாநிலமாக ஒருபோதும் மாறாது என கூறியுள்ளார். இதேவேளை ஐரோப்பிய ஆணையத் தலைவர் உர்சுலா வான் டெய்லர் கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை உறுப்பினராக மாற்றுவதற்கான யோசனையை முன்வைத்த நிலையில் அதனை பிரதமர் மார்க்கானி வரவேற்றுள்ளதுடன் ஐரோப்பாவுடனான வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இது தொடர்பில் கெனடி நாடாளுமன்றத்தில் விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான பிரதான வழக்கின் தீர்ப்பு நாளை வெளியாக உள்ளது. நவரத்ன மாரசிங்க, சுஜீப நிஷங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு வழங்கப்படவுள்ளது. ஜஹரான் காஷிம் மற்றும் ஏனைய 7 தற்கொலை குண்டுதாரிகளுடன் இணைந்து சதி செய்தல், அவர்களுக்கு துணை புரிதல் மற்றும் உடந்தையாக இருத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நௌபர் மௌலவி உள்ளிட்ட 24 பேர் மீது சட்டம் அதிபர் 23,270 குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டுக்கு புதிய ஆளுநரை நியமிக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. முக ஸ்டாலின் தலைமையிலான முன்னைய திமுக அரசுக்கு முன்னாள் ஆளுநர் ரவிக்கும் இடையில் மோதல் போக்கு நீடித்து வந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக முன்னாள் ஆளுநர் ரவி மாற்றப்பட்டு தற்போது கேரள ஆளுநர் அர்லீகர் கேரளம் மற்றும் தமிழக ஆளுநராக செயல்பட்டு வருகின்றார். இந்நிலையில் விரைவில் புதிய ஆளுநர் அறிவிக்கப்படுவார் என அரசு தெரிவித்துள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: கிளப்போமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, போடும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
6: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சியோன் டாக்ஸ் .ca.
7: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திங்கள் இரவின் காற்றில் ஓடிணைந்திருக்கின்றோம். நம்ம ஒரு நிகழ்ச்சியில் அடுத்து வருவரே விளையாட்டுச் செய்திகள்.
1: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 EastFM.ca.
0: விறுவிறு விளையாட்டுச் செய்திகள். முதலில் நாங்கள் கிரிக்கெட்டில் இருந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினுடைய புதிய தலைமை பயிற்சியாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த புதிய தலைமை பயிற்சியாளர் புதியவர் அல்ல, அல்லது அணிக்கும் சரி, அல்லது இந்தியாவுக்கும் சரி, அல்லது கிரிக்கெட் உலகிற்கும் வந்து எப்போதுமே நம்பிக்கைக்குரிய ஒருவராக திகழ்ந்து கொண்ட ஒருவர் தான் இப்போது அணியினுடைய புதிய தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் வெகு பந்து வீச்சாளர் ஜஹீர் கான் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடன் நீண்ட நெடுங்காலமாக பயிற்சியாளராக பயணித்துக் கொண்டவர் ஸ்டீவன் ஃபிளமிங் அவர்கள் கடந்த ஜூலை மாதம் பயிற்சியாளர் பொறுப்பில் இருந்து விலகியதைத் தொடர்ந்து இப்போது இங்கிலாந்து டெஸ்ட் அணியின் பயிற்சியாளராக இருக்கின்றார். அவர் எதிர்வருகின்ற டிசம்பர் மாதம் அளவில் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து செல்கின்றது. அந்த அணியில் இருந்து அவர் அதனுடைய பயிற்சியாளராக அணியை வழிநடத்த காத்திருக்கின்ற வேலை இப்பொழுது சென்னையினுடைய பயிற்சியாளராக ஜஹீர் கான் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே ஜஹீர் கானை பொறுத்தவரையில் 100 IPL ஆட்டங்களில் விளையாடி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மும்பை இந்தியன்ஸில் இவர் பணியாற்றி இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஓய்வுக்கு பிற்பாடு இந்திய அணியினுடைய பந்துவீச்சு ஆலோசகராக அவர் பணியாற்றி இருந்தார். அதே நேரம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியினுடைய சிறப்பு ஆலோசகராக பணியாற்றி இருக்கின்றார். இப்போது சென்னையினுடைய தலைமை பயிற்சியாளராக இவர் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். அதே நேரம் சென்னை சேப்பாக்கத்தில் ரசிகர்களின் சூழல் மிகவும் ஸ்பெஷல் அப்படி என்று சொல்லி அதுக்கிடையில் தான் அணியை வந்து வழிநடத்துவது என்பது கௌரவமாக பார்க்கின்றேன் அப்படி என்று சொல்லி ஜஹீர் கான் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜஹீர் கான் தங்களோடு இணைவது மகிழ்ச்சி அப்படி என்று சொல்லியும் இந்தியாவினுடைய பல வெற்றிகளுக்கு அவர் வித்திட்டவர் என்று சொல்லி சிஎஸ்கேனுடைய நிர்வாக இயக்குநர் காசி விஸ்வநாதனும் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். மறுமுனையில் இங்கிலாந்தினுடைய டெஸ்ட் அணிக்கான புதிய தலைமை பயிற்சியாளராக ஸ்டீவன் ஃபிளமிங் ஆஸ்திரேலியாவை வெளுத்துவது தன்னுடைய முதல் குறிக்கோள் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார். டிசம்பரில் வந்து தென்னாப்பிரிக்கா செல்கின்றது இங்கிலாந்து. அதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவுடனான போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றது. இந்நிலையில் தான் ஆஸ்திரேலியாவை வந்து ஆஷஸ் தொடரில் விளையாட்டி அதை வெளுத்துவது தான் தன்னுடைய முக்கியமான இப்போது குறிக்கோளாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லி புதிய பயிற்சியாளருடைய தெரிவின் பிற்பாடு அவருடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. இதே நேரம் இங்கிலாந்துக்கு எதிரான இலங்கை ஒருநாள் போட்டிகள் இடம்பெற காத்திருக்கின்றது. ஏற்கனவே T20 போட்டியில் இலங்கை படுமோசமான தோல்வியை தழுவியதைத் தொடர்ந்து இலங்கை அணியினுடைய தேர்வு குழுவுக்கிடையில் இப்போது காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்று வருகின்றது. அடுத்து அணியினுடைய ஒருநாள் போட்டிகள் எவ்வாறு அமையப் போகின்றன அப்படி என்று சொல்லி என்று ஏற்கனவே 2023-24 ஆண்டில் இலங்கை அணியை வழிநடத்திக் கொண்ட குசல் மெண்டிஸ் மீண்டும் அணியினுடைய தலைமை பொறுப்பை பொறுப்பேற்றிருக்கின்றதில் அவர் சந்திக்கின்ற ஒரு போட்டியாக இந்த போட்டி இடம்பெற காத்திருக்கிறது. ஜூலையில் இங்கிலாந்து சந்தித்துக் கொண்டது இலங்கை அணி. அந்த போட்டிகளில் இங்கிலாந்து வெற்றி பெற்றதமை குறிப்பிடத்தக்கது 2-1 அப்படி என்று சொல்லி என்று இதுவரை இங்கிலாந்து இந்த ஆண்டை பொறுத்தவரையில் 2 ஒருநாள் போட்டிகளுக்கான தொடரை வெற்றி வாகி சூடியிருக்கிறது. ஒன்று இலங்கை, மற்றது இங்கிலாந்து அணியாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 2 போட்டிகள் விளையாடி இருக்கிறது, அதில் 2-1 என்று சொல்லி ஜூலையில் வெற்றி பெற்றிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இங்கிலாந்தினுடைய 3வது ஒருநாள் தொடராக இது அமைய காத்திருக்கின்றது. ஹாரி புரூக் அணி வழிநடத்த காத்திருக்கின்றார். மிக முக்கியமான ஒருவராக கவனிக்கப்பட இருக்கின்றார். அதே நேரம் மறுமுனையில் குசல் மெண்டிஸ் இலங்கை அணியை வழிநடத்துவார் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை கால்பந்தாட்ட போட்டிகளை பொறுத்தவரையில் UEFA நேஷனல் லீக் இடம்பெற இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தினுடைய கால்பந்து அணியிலிருந்து முக்கியமானவர்கள் விலகி இருக்கின்றார்கள். டீனோ, அதே நேரம் கோபி மற்றும் கூல் பால்மர், மார்கர்ஸ், அதே போன்று டெக்லன் ஆகியோர் விலகியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முக்கியமான 5 வீரர்கள் இல்லாமல் அணி இப்பொழுது செல்ல இருக்கின்றது. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அணியினுடைய மத்திய கிளை வீரராக இருக்கின்ற மோர்கன், அதே நேரம் எபரன் அணியினுடைய ஜேம்ஸ் கானர் ஆகியோர் இப்போது மேலாளர் தோமஸ் டுசல் இங்கிலாந்து அணியில் சேர்ப்பதற்கான விண்ணப்பத்தினை கொடுத்திருக்கின்றார். வெள்ளிக்கிழமை அவர் கருத்து வெளியிட்டதன் அடிப்படையில் 6 சர்வதேச போட்டிகள் விளையாடி இருக்கின்ற 26 வயதான கிப்ஸ் ஒயிர் தொடக்க போட்டிகளில் சேர்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரான்சனுடைய கோச்சாக ஜெடீன் என்பது ஒரு திரைப்படம் போன்றிருப்பதாக மேபே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். திங்கட்கிழமை மேபே அவர்கள் வெளியிட்ட கருத்தின்படி 15 ஆண்டு காலத்தினுடைய கனவாக இதை பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பிரான்சனுடைய கோச் வந்து ஜெடீனாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. அவருடைய தலைமையின்றி பிரான்ஸ் அணியினை வழிநடத்த காத்திருக்கின்றது. இந்த விடயம் தொடர்பாகவே கிளியர் மேபே அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டு செய்திகளை கேட்டிருந்தோம்.
2: இது கலிகலப்பான நம்ம ஊர் ஈவினிங் வித் சஞ்சீவன்.

8:54 அந்த பாடலோடு இன்று இரவு காற்றலையின் நம் உறவு நிகழ்ச்சியும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வழக்கமான இரண்டு விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 13°C இருக்கின்றது, இரவு 12°C மாற இருக்கின்றது, காலை பொழுது 15°C இருக்கும். நாளைய நாளின் கூடிய வெப்பநிலை 18 இருக்க போன்றது. அதே நேரம் வாகன எரிபொருள் விலையில் மாற்றமில்லை, 183.9% இருக்கும். நள்ளிரவு கடந்து நாளைய நாளும் அந்த விட எங்களோட நிகழ்ச்சியில் என்னோடு பயணித்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இன்று இரவு காற்றலை என்னம் ஒரு நிகழ்ச்சியும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றது. விடைபெற்றுச் செல்லும் நான் என்னுடன் செல்வேந்திரன் சஞ்சீவன். இனிமையான இரவு வணக்கம் நேர்களே.

0: நண்பர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழிலும் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே
1: போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
2: Everything you like, everything you need is found only here.
3: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ, 4163 3 5 4 6 5 3. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
4: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
5: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-7074, 416-704-8074.
6: என்ன யோசினை?
7: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
6: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
8: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
9: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
10: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: FM 102.7 East FM.
1: ஓ சன்னதி குடி, ஓ சன்னதி குடி.

Issues. Mercy Records. Gang Chica Moon. Let's go.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
2: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமது தம் 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 647-622-4114. ஆரா ஹாலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
4: நல்ல பாட்டு, நாலு விஷயம். FM 102.7 East FM.ca.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
4: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம்
1: 102.7 ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
3: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
3: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோடு, மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
3: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
3: 416-461-6401.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures, 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
12: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐநோத்லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards 416-970-2408 416-970-2408.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள் 647-608-8447.
5: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
6: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
5: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
7: Your favorite music on your favorite station. 102.7.

0: to say, it's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: நாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். $50 $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக்ட் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்ட் ஆனியல் காலேஜ் இவன்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியோடு கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ
1: மாபெரும் இசை நிகழ்ச்சி ஆலப்ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல்முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
3: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ் 2010 எல்ஸ்மியர் ரோட் யூனிட் 11 ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 416-438-3350 சியோன்டாக்ஸ்.ca.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோட்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462-416-821-0462
5: கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில். ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட். இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீட்டர்பரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட ஜிடிஏ பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. 416-332-2989. Some conditions may apply.
6: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 East FM.
1: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கு 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
2: Welcome to New Ocean Supermarket.
3: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தருறேன்.
4: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பா, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
3: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
4: மீன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு, விலையும் குறைவு.
3: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
4: இங்க இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
5: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் பிஞ்ச் ஸ்கார்ப்ரோ,
6: லாக்மே ஹோம் சிங், கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh, 416-788-2426.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
8: என்ன யோசினை?
9: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
8: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
10: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
11: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
12: Your favorite music on your favorite station, 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை FM 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24ஆம் தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சார்ஜ் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு ஈஸ்ட் FM.ca.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

நம்பிக்கைகள் நல்ல நம்பிக்கைகளாக அமைத்து நமக்கும் நாம் வாழும் இந்த உலகத்துக்கும் மிக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும். இன்னொரு பாடல்

மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழியாக ஆன்றோர்கள் கருதும் மொழி, மூத்த குடி முன்னோர்கள் வாய்திறந்து பேசிய தமிழ் மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. அறியாமை என்னும் இருளகற்றி அறிவொளி சுடரை ஏற்றி வைத்து கம்பன் வள்ளுவன் போன்ற சான்றோர்களை அறிமுகப்படுத்திய உன்னத மொழி. மேன்மை பொருந்திய பல மேலைநாட்டு அறிஞர்கள் வியந்த மொழி. பல நூற்றாண்டுகள் கடந்து வந்தாலும் பழமை மாறாது மதுரமாய் ஒலிக்கும் எங்கள் மொழி. தமிழ் மொழி வாழ்த்துக்கள் அனைவரும்.

ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். உங்கள் தொடர்புகளுக்கு 416-824-1212.

பறவைகள் கொண்டாடுகிற, பூக்கள் கொண்டாடுகிற, மனிதர்கள் கொண்டாடுகிற, மற்ற உயிரினங்கள் கொண்டாடுகிற இனிமையான ஒரு காலை பொழுது. இந்த காலை பொழுதிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இந்த காலை பொழுதில் இணைந்திருந்து உங்களோடு கருத்துக்களையும் இசை பாடல்களையும் பகிர்ந்து கொள்கின்ற பாக்கியம் எனக்கு மிக மிக இனிமையானது. அந்த இனிமையான தருணத்துக்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இன்றைய நாள் இனிமையாக அமைய

இந்த கனடிய திருநாட்டில் பல்வேறு சமூகம், பல்வேறு இன மக்கள், பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், ஆனால் இயல்பாக இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைந்திருக்கிறது. இதனை நாம் கொண்டாடுவோம். செலிபிரேஷன் இன் டைவர்சிட்டி என்று சொல்வார்கள். அதாவது ஒவ்வொரு தன்மைகளிலும் ஒன்றாக வாழ்கிற இணக்கமான கொண்டாட்டம். இது இனங்களுக்குள் மட்டுமல்ல, எமது வீட்டுக்குள்ளும், எமது குடும்பத்துக்குள்ளும், எமது உறவுகளுக்குள்ளும் அது அமைந்திருந்தால் வாழ்க்கையே கொண்டாட்டமாக இருக்கும். அவை அவ்வாறு வாழ நாம் கற்று

நாம் இருக்கிற இடத்திலே இன்பம் கொண்டாடுகிற போது எம்மை சுற்றி எமது உற்றமும் சுற்றமும் நட்பும் ஊரும் சூழ்ந்திருந்து மகிழ்ச்சி பொங்க நாம் உரையாடுகிற போது அந்த பொழுதே மிக மகத்தானது, இறை அருளுக்கு சமமானது. அவ்வாறு எமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள இறைவன் அருள் புரியட்டும். எல்லாம் வல்ல இயற்கை அருள் தரட்டும். இனிய காலை பொழுது உங்கள் எல்லோருக்கும் எங்கள் இனிய காலை வணக்கம்.

உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள், உதட்டிலே புன்னகை, உள்ளத்தில் இருந்து வருகின்ற தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தாத எண்ணங்கள் என்றென்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பூமியை பகிர்ந்து வாழ்கிற அந்த மனப்பக்குவம் எல்லாமே இணைகிற போது வாழ்க்கை மிக இனிமையாக இருக்கும்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

102.7 நிகழ்ச்சிகளை இணையதளம் மூலமாக நீங்கள் உலகம் முழுவதும் கேட்க முடியும். eastfm.ca என்ற இணையதளத்தில் நீங்கள் உலகம் முழுவதும் எங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

அனைவரையும் காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 22 2026 செவ்வாய்க்கிழமை புத்தம்பதிய காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்று நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

உத்தியோகபூர்வமாக நாங்கள் கோடை காலத்தில் இருந்து வெளியேறி இலை உதிர்காலத்திற்குள் வந்திருக்கிறோம். இலை உதிர்காலத்திற்கான வானிலையோடு இன்றைய நாளும் அமையப் போகிறது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களும் அவ்வாறு இருக்கும். தொடர்ச்சியாக படிப்படியாக வெப்பநிலை குறைவடைந்து ஓரளவிற்கு மிதமான வெப்பநிலையுடன் கூடியதாக இனிவரும் நாட்களின் வானிலை அமையப் போகிறது. திரைப்படத்தில் இருந்து

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: நியூயோர்க்கில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் கனேடிய பிரதமர் மாக்கானி கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தொடரின் போது ஐக்கிய நாடுகள் சபையில் சில முக்கியமான சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என மாக்கானி வலியுறுத்துவார் என தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறான திருத்தங்களை மாக்கானி வலியுறுத்தப் போகிறார் என்பதை கனேடிய செய்திகளில் நாம் ஆராயலாம். இலங்கையில்

0: student. 102.7.
1: ஏசிஎஃப்எம் 102.7 காசலைகளில் குட்

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைடன் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் Tamzin 437-860-7002 437-860-7002
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
5: East FM 102.7 கேட்டாலே.

0: The station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7 FM.
6: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட சுமையிலும் உப்புளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
7: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப்லனும் அக்செப்ட் பண்ணினம்.
8: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
9: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
10: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
11: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். Get approval within 24 hours. Funded within 72 hours.
10: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
11: Mortgage Solutions. Skiruba Tanabala Sinkam, 416-298-2777, mortgagesolutions.ca.
12: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
13: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பொட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
14: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
15: FM 102.7 East FM.ca.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தமுதிய காலை இப்பொழுது லீஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சமிக்க ஒரு மெல்லிய குளிர் இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதே நாங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காலை 9:04 இப்பொழுது முதல் 12 வரைக்கும் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஆண்டின் செப்டம்பர் மாதத்தின் 22 தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் மிக மிக முக்கியமான ஒரு நாளாக வந்து சேர்ந்திருக்கின்றது. அஸ்ட்ரானமிக்கல் ஃபால் சீசனை நாங்கள் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கின்றோம். புத்தம் புதியதொரு பருவ காலத்திற்குள் நாங்கள் நுழைகின்ற ஒரு புதிய நாளாகவும் கூட இந்த நாள் ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைய தினம் செப்டம்பர் 22 தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக அமையட்டும். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முக்கியமாக இந்த பருவ காலத்தின் எல்லா நாட்களுமே மகிழ்ச்சியை தரக்கூடிய கொண்டாட்டமான நாட்களாக அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

9:11 நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனையும் நாங்கள் பார்க்கலாம். ஒன்றை மனதார விரும்புங்கள், அதை பெற்றுத்தர இந்த அகிலமே ஒன்று திரண்டு உழைக்கும். போலோ கோயிலோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் சொல்லியிருக்கின்ற ஒரு ஆழமான ஒரு சிந்தனை இது. நீங்கள் நம்பக்கூடிய, அதுவும் முழுமையாக நம்பக்கூடிய ஒரு கனவு ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையின் நிஜமாக மாறிவிடுகின்றது. பலர் முடியாது என்று சொல்லுவார்கள், சிலர் வந்து காத்திருங்கள் என்று சொல்லியும் கூட உங்களுக்கு அறிவுரை தருவார்கள். ஆனால் நீங்கள் உண்மையாக விரும்பும் அந்த இலக்கை நோக்கி தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கும். எனவே எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக விரும்பப்படுகின்ற ஒன்று, 100%, எந்த விதமான ஒரு தயக்கம் அல்லது இது கிடைத்து விடுமோ என்பது தொடர்பான ஒரு அவநம்பிக்கை எதுவும் இல்லாமல் முழுமையாக இலக்கு ஒன்று நிர்ணயிக்கப்படுகின்ற போது அதை அடைவதற்கான வாய்ப்புகளை இந்த பிரபஞ்சம், இந்த நாங்கள் செய்யக்கூடிய அந்த எண்ண அலைகள் எல்லாமே இணைந்து உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கும். எனவே நினைப்பவை எல்லாம் நடக்கக்கூடிய அந்த ஒரு மாயத்தையும் நாங்கள் பார்க்க தொடங்குவோம் என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. எனவே மனதார நாங்கள் அதனை விரும்ப வேண்டும், அதை பெற்றுத்தருவதற்கு சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் எல்லாமே எங்களுக்கு ஒத்துழைக்க தொடங்கும். நாங்கள் இலகுவிலேயே அந்த இலக்கை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். எனவே 100% நம்பிக்கை தான் எங்களிடம் இருத்தல் அவசியம். ஒரு துளி கூட ஒரு விடயத்தில் நாங்கள் சந்தேகத்தோடு தொடங்குதல் கூடாது. ஒன்றை தீர்மானித்து விட்டோமாக இருந்தால் அதை அடைந்தே தீர்வோம் என்ற ஒரு மிக அதிகமான மன உறுதி தான் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அதை அடைவதற்கான விடாமுயற்சியும் நாங்கள் செய்து கொண்டே இருக்கின்ற போது நாங்கள் அந்த ஒரு விடயத்தை எளிதில் அடைவதற்கான அந்த வாய்ப்புகளைத்தான் இந்த உலகம் உருவாக்கி கொடுக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒன்றை மனதார விரும்புங்கள், அதை பெற்றுத்தர இந்த அகிலமே ஒன்று திரண்டு உழைக்கும் என்பது மிக அழகான முக்கியமான ஒரு காலை சிந்தனையாகவும் கூட இருக்கின்றது. எனவே நல்ல இலக்குகள், நல்ல தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற போது அதை அடைவதில் நாங்கள் உறுதியாக இருத்தல் அவசியம். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் ஒன்றை நாங்கள் தீர்மானித்து அதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற போது அது இலகுவில் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை பல விடயங்கள் இணைந்து உருவாக்கி தரும் என்பதைத்தான் இந்த காலை வழியின் சிந்தனையாகவும் சொல்லிக் கொள்கின்றோம். குளிர் அதிகம் இருக்கின்ற ஒரு காலை இப்பொழுது, இன்றைக்கு வந்து ஃபோல் சீசனின் ஆரம்பம், அஸ்ட்ரோனமிக்கல் ஃபோல் சீசன், ஃபோல் ஈக்வனக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு நடப்பதன் காரணமாக புத்தம் புதியதொரு பருவ காலத்திற்குள் நாங்கள் நுழைகின்றோம். இந்த ஆண்டில் காலை வழியிலேயே குளிர் அதைத்தான் எங்களுக்கும் சொல்லுகின்றது. டகவே வெப்பநிலை 6°C தான் நாங்கள் உடனடியாக இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நுழைந்திருக்கின்றது, ஆனாலும் மெல்லிய குளிருடன் கூடிய ஒரு காலை பொழுதுன்னு சொல்லி வழியிலே நீங்கள் சென்றால் உணர்ந்து கொள்ள முடியும். வெப்பநிலை அதிகரிப்பு என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு வந்து 16°C வரை தானாம் இருக்கும். 15 தான் கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. கிட்டத்தட்ட நேற்று மாதிரி என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஆனால் பிரதானமாக வெயில் இருக்கும். முகில் குறைந்து இன்றைக்கு அதிக வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பகல் பொழுதை எதிர்பார்க்கலாம். இரவு பொழுதில் 11.8°C இரவு உடனடியாகவும் இன்றைக்கு நாங்கள் பெறக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன என்பதைத்தான் இந்த வேளையிலே சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. 7:15 இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. எனவே ஃபோல் சீசனின் ஆரம்பம், ஏழைகாலுக்கு சூரியன் மறைந்து விடுவார் இன்றைய நாளில் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே விரைவான மாற்றம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சூரியன் அஸ்தமிக்கும் நேரத்திலும் கூட. நாளைய தினம் புதன்கிழமை 17 வெப்பநிலை 16 தான் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயில் தான் இருக்கும். நாளைய நாள் தான் இந்த ஃபால் சீசனின் முதலாவது முழுமையான நாளாகவும் கூட அமையப் போகின்றது. வியாழக்கிழமை 17-16 தான் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் நிறைந்திருக்கின்ற பகல் பொழுதிருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிதான் சற்று வெப்பநிலை உயர்ந்து 19 வரை வெப்பநிலையும் உடல்நிலையும் நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அன்றைக்கும் மெயின்லி சனியாகத்தான் இருக்கும் பகல் பொழுதில். தொடர்ந்து வருகின்ற வீக்கெண்ட் ஃபோல் சீசனின் முதலாவது வார இறுதி சனிக்கிழமைகள், சனி ஞாயிற்றுக்கிழமைகளை பார்த்தால் சூரிய வெளிச்சத்துடன் கூடிய 2 நாட்களாக அமையும். வெப்பநிலையும் கூட சிறப்பாகவே இருக்கப் போகின்றது. 21 வரை வெப்பநிலை உயர்ந்து 21 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 21-22 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். வெளிச்சம் நிறைந்த ஒரு பகல் பொழுதும் இருக்கும். மழைக்கான சாத்தியங்கள் கிட்டத்தட்ட ஒரு வார காலத்துக்கு சொல்லப்படவே இல்லை. ஃபோல் ஆரம்பித்தாலும் கூட, ஃபோல் சீசன் தொடங்கினாலும் கூட மழைக்கான வாய்ப்புகள் இல்லை. சற்று வறண்ட நிலை தான் தொடர்ந்து நீடிப்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் தொடர்ந்து பகிரப்படுகின்றன. நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது காலை 9:16.

0: கேட்டு பொறுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்புக்கு அண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
3: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
4: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
2: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட், கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: Your favorite music on your favorite station. 102.7.

நேற்றைய நாளையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:29 ஆகியிருக்கின்றது. செவ்வாய்க்கிழமை காலை இப்பொழுதில் இந்த வேளையில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்தால் தாமதங்கள் சற்று அதிகம் தென்படுகின்ற ஒரு காலை வேளை. 401 வெஸ்ட்போனை பார்த்தால் நீல்சன் ரோட் தாண்டிய இடங்களில் ஒரு சில வீதி தடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலைமைகள் வந்து மார்னிங்சைட் அவென்யூ பகுதியிலிருந்தே தாமதங்களை தொடங்கியிருக்கின்றது. குறைந்த தாமதங்கள் நீல்சன் ரோட் வரைக்கும் எதிர்கொள்ளப்படுகின்றன. நீல்சன் தாண்டிய பகுதிகளில் எக்ஸ்பிரஸில் வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கின்றது. மாக்கம் வரைக்கும் உயர்ந்த தாமதங்கள், அதுக்கு பிறகு சற்று தணிந்தாலும் மீண்டும் மக்கம் தாண்டிய பகுதிகளிலும் கூட அதிக வாகன நெரிசல்களை நீங்கள் எக்ஸ்பிரஸில் எதிர்கொள்ள நேரிடும். மக்கவன் ரோட் தாண்டிய பகுதிகளில் கலெக்டர்ஸிலும் கூட வாகன நெரிசல்கள் உயர்கின்றது. விக்டோரியா பார்க் அவென்யூ வரைக்குமே மிக அதிகமான வாகன நெரிசல்களை நீங்கள் சந்திக்க நேரும். இடையிடையே சற்று தணிந்தாலும் தாமதங்கள் உயர்வாகத்தான் காணப்படுகின்றது. மீண்டும் டிவிபி பகுதியிலும் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் உயர்கின்ற நிலை இருக்கின்றது. டிவிபி தாண்டிய பகுதிகளில் கலெக்டர்ஸிலும் வாகன நெரிசல்கள் அதிகம் இருப்பதைத்தான் இங்கு சொல்ல முடிகின்றது. பேவியூ பகுதியில் சற்று தாமதங்கள் குறைந்தாலும் மீண்டும் யங் ஸ்ட்ரீட்டுக்கு முன்னரான இடங்களில் இருந்து தாமதங்களை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பேதஸ்ட் வரைக்குமே வாகன நெரிசல்கள் நிலவுகின்றன. இடையில் கொஞ்சம் தணிகின்றது, ஆனாலும் கூட தொடர்ச்சியான தாமதங்களை டஃப்ரின் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த வேளையில் தொடர்ந்து இந்த தாமத நிலைமைகள் 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் மார்டின் கோ ரோட் வரைக்குமே காணப்படுகின்றன. எனவே சற்று அதிக நேரம் நீங்கள் வெஸ்ட் பவுண்டில் செலவிட நேரிடும் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பொறுத்தளவில் மிக அதிகமான தாமதங்கள் ஹைவே 47 பகுதிகளிலிருந்து ஆரம்பிக்கின்றன. இந்த வேளையிலன்னு சொல்லி பார்த்தால் இஸ்லிங்டன் அவென்யூ தாண்டிய இடங்களில் விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக மிக கடும் தாமதங்களை அதற்கு முன்னரான பகுதிகளில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகளைத்தான் இப்போது எதிர்பார்க்க வேண்டும். அதிக தாமதங்கள் வெஸ்டர்ன் ரோட் வரைக்குமே மிக மிக அதிகமாக தென்படுகின்றன இந்த பொழுதில். அதுக்கு பிறகு சற்று குறைந்த தாமதங்களை கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் சந்திக்கக்கூடிய நிலைமைகள் 401 ஈஸ்ட் பவுண்டில் இப்போது காணப்படுகின்றன. பேவியூ தாண்டிய இடங்களிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்கள் நிலவுகின்றது. டிவிபியை பார்த்தால் சவுத் பவுண்டில் 401 ஆரம்பிக்கின்ற தாமத நிலைமைகள் தொடர்ச்சியாகவே காணப்படுகின்றன. கார்னர் செல்லக்கூடிய இடங்கள் வரைக்குமே தாமதங்கள் தொடர்ந்து அதிகம் தென்படுகின்றது. நோர்த் பவுண்டிலும் தாமதங்கள் இருக்கின்றது. எக்லிங்டனுக்கு முன்னர் ஆரம்பிக்கக்கூடிய வாகன நெரிசல் நிலைமைகள் இந்த வேளையில் யோக்மில்ஸ் ரோட் வரைக்குமே காணப்படுவதைத்தான் சொல்லலாம். டிவிபி நோர்த் பவுண்டும் கூட தாமதமாகத்தான் இப்போது நகர்ந்து கொண்டிருக்கின்றது. 404 சவுத் பவுண்ட் ஸ்டீல் தாண்டிய இடங்களிலிருந்து தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் மிக கடும் தாமதங்களும் கூட நிலவுகின்றது இந்த காலை பொழுதில் என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நாள் செப்டம்பர் 22 ஒரு மிக முக்கியமான, இந்த பூமியிலிருந்து அழிவடைய போகின்றதோ என்ற அபாயத்தை எதிர்கொண்டிருக்கின்ற ஒரு உயிரினத்திற்கான நாள். வேர்ல்ட் ரைனோ டே என்று கடைபிடிக்கின்றார்கள். இந்த ரைனோசரஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு காண்டா மிருகங்கள் மிக அதிகமான சுற்றுச்சூழல் நன்மைகளை தரக்கூடிய ஒரு உயிரினமாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை நாங்கள் பெருமளவிலே அழித்திருக்கின்றோம். இப்போது அந்த ரைனோஸின் ஒரு சில இனங்கள் வந்து விரல் விட்டெண்ணக்கூடிய வகையில் மிக குறைவான எண்ணிக்கையில் தான் காணப்படுகின்றது. ஒரு சில தனித்துவமான இனங்கள் ஏற்கனவே பூமியிலிருந்து முழுமையாகவே அழிவடைந்திருக்கின்றன. டேவிட் அட்டன்பரோ என்ன சொல்லுகின்றார் சொல்லி பார்த்தால், இந்த ரைனோஸை நாங்கள் காப்பாற்றுவதற்கான ஒரே வழி அவை வாழும் சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதுதான். ஏனென்றால் அதற்கும் கோடிக்கணக்கான வெவ்வேறு விலங்கு மற்றும் தாவர இனங்களுக்கும் இடையே ஒரு பரஸ்பர சார்பு நிலை காணப்படுகின்றது என்பதைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய நாள் மிக மிக முக்கியமான நாள். இந்த ரைனோஸ் அவற்றை பாதுகாக்க பல்வேறுபட்ட விழிப்புணர்வுகள் இன்று ஏற்படுத்தப்படுகின்றது. இந்த ஈகோசிஸ்டம் என்று சொல்லி நாங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால், ரைனோஸ் வந்து மிக மிக முக்கியமான ஒரு தனித்துவமான விலங்கு. இவை வந்து மெகா கார்டனர்ஸாக சுற்றுச்சூழலில் வாழுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். பெரும் தோட்டக்காரர்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் அதனை பார்க்கலாம். காரணம் என்று சொன்னால், மிக அதிக அளவிலே தாவரங்களை உண்பதன் காரணமாக ஒரு நிலப்பரப்பை வந்து அது வடிவமைக்கின்றது. பிளான்ட் டைவர்சிட்டியை அது உயர்த்துகின்றது. அதே நேரம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளின் மூலமாக பல்வேறுபட்ட விலங்கினங்களுக்கு அது உதவி புரிகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். மிக அதிக அளவில் அவை தாவரங்களை உட்கொள்வதன் மூலம் தாவரங்களின் அதீத வளர்ச்சி தடுக்கப்படுகின்றது. அதே நேரம் பல்வேறு உயிரினங்களுக்கும் ஆதரவளிக்கக்கூடிய திறந்த வழிகளையும் இவை தான் பராமரிக்கின்றன. இதன் காரணமாக தான் மெகா கார்டனர்ஸ் என்று சொல்லி அந்த விலங்குகள் அழைக்கப்படுகின்றன.
அதே நேரம் இவற்றில் இருக்கக்கூடிய இனங்கள் என்று சொல்லி பார்த்தால் 5 ராயினோ ஸ்பீஷீஸ் வகைப்படுத்தப்படுகின்றது. பிளாக் ராயினோஸ், ஒயிட் ராயினோஸ், கிரேட் ஒன் ஹோர்ன் ராயினோஸ் மற்றும் சுமாத்ரன் ராயினோஸ், ஜாவன் ராயினோஸ் என்று சொல்லப்படக்கூடிய 5 இனங்கள் காணப்படுகின்றன. இந்த ஒயிட் ராயினோஸ் என்று சொல்லி பார்த்தால் அவை உண்மையிலேயே வெள்ளையாக இருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அது வந்து ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மொழியின் காரணமாக, தவறான மொழிபெயர்ப்பின் காரணமாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு பெயர். அதுதான் இப்போதும் கூட உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நின்று நிலைக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கின்றது. என்ன என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆப்பிரிக்காவில் ஆங்கிலேயர்கள் சென்றபோது அங்கு வந்து அந்த ஒயிட் ராயினோஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ராயினோஸ் வந்து இருந்திருக்கின்றதா. ஆப்பிரிக்க மொழியிலே அவர்கள் வந்து அந்த காண்டாமிருகத்தை அகன்ற வாயை குறிக்கக்கூடிய ஒரு மிருகம் என்று பொருள்படக்கூடிய வகையில் ஆப்பிரிக்க வார்த்தையான வைட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அதாவது வாய்ப்பக்கம் வந்து மிக அகலமாக இருப்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த நிலைதான் வைட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை அவர்களால் பயன்படுத்தப்பட்டதை ஆங்கிலேயர்கள் வந்து தவறாக மொழிபெயர்த்தார்களாம். வைட் என்று சொல்லி அதனை எடுத்துக்கொண்டு வெள்ளை காண்டா மிருகம் என்று சொல்லி அதனை அழைக்க தொடங்கினார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஆப்பிரிக்காவில் தொடக்ககால ஆங்கில குடியேறிகள் தான் அதை தவறாக மொழிபெயர்த்து ஒயிட் ராயினோஸ் என்று சொல்லி அழைக்க தொடங்கினார்கள். ஆனால் அந்த பெயர் தான் இப்போதும் கூட நிலைத்து நிற்கின்றது. இதில் இந்த வெஸ்டர்ன் பிளாக் ராயினோஸ் வந்து 2011 வேட்டையாடப்படுதலின் காரணமாகவும் வாழ்விடங்கள் இழக்கப்படுதலின் காரணமாகவும் முழுமையாகவே அழிந்து போனது. அது இந்த பூமியில் இனி இல்லை என்று சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இந்த ரைனோசரஸ் வந்து அதிகம் வேட்டையாடப்படுகின்றன என்று சொல்லி பார்த்தால் அது ஒரு தவறான கருத்து இருக்கின்றதாம். அந்த ரைனோஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹோர்ன்ஸ் அதில் வந்து எங்களது உடல் நலத்தை சீராக்கக்கூடிய அல்லது குணப்படுத்தக்கூடிய பண்புகள் இருக்கின்றது என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கின்றதாம். ஆனால் உண்மையிலேயே ஆய்வுகளின் மூலமாக இதை சொல்லுகின்றார்கள் என்று சொல்லி பார்த்தால் ரைனோ வந்து கெரட்டினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எங்களது மனித தலைமுடிகள் மற்றும் எங்களது நகங்கள் போன்றவை உருவாக்கப்படுவது மாதிரி தான் கெரட்டினால் தான் அந்த ஹோன் ராயினோ ஹோன் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதில் எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட மெடிசினல் பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு கிடைக்காது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ராயினோஸ் வந்து இப்படி ஒன்றோடொன்று தொடர்புகள் கொண்டிருக்கின்றன என்று சொல்லி பார்த்தால் தனித்துவமான வோக்கலைசேஷன், அதே நேரம் பாடி லாங்குவேஜும் கூட அதுக்கு இருக்கின்றதாம். ஒரு விதமான சென்ட்டையும் கூட அது வெளிவிட்டு ஏனைய ராயினோஸோடு அது தொடர்பு கொள்ளுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். கிரன்ஸ், கிரவுல்ஸ், நோட்ஸ் மற்றும் ட்ரம்பெட் சவுண்ட்ஸை அவை எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது. இதுவை எல்லாமே வெவ்வேறு தகவல்களை ஏனைய ராயினோஸுக்கு கடத்துகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த ரைனோ அவற்றின் இந்த டங்க் என்று சொல்லி பார்த்தால் சாணம் வந்து எங்களது ஈகோசிஸ்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு ஃபர்டிலைசராக தொழிற்படுகின்றதாம். பல தாவரங்களின் விதைகள் அந்த சாணத்தின் மூலமாக பரப்பப்படுகின்றன. அதே நேரம் இவை வந்து ஏனைய உயிரினங்களுக்கான ஒரு தகவல் தொடர்பாடலையும் கூட செய்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த டங்குவியல்ஸ் வந்து சாணக்குவியல்ஸ் வந்து அவை செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் இருக்குமாம். எனவே அதுவும் கூட ஒரு செய்தியை சொல்லுகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ராயினோஸ் வந்து ஒரு விதமான ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரை அதன் தோளிலே உருவாக்கி கொள்ளும் பாதுகாப்பு படலம். இதற்காகத்தானும் அவை சேற்றில் அதிகம் புரள்கின்றன. எனவே இந்த சேற்று படலம் அவற்றின் தோல் வெயிலினால் பாதிக்கப்படுவதை தடுக்கின்றது. தோல் எரிச்சலிலிருந்து அதனை பாதுகாப்பதோடு அவற்றை கடிக்கும் பூச்சிகளிலிருந்தும் கூட அந்த ஒரு சேற்று படலம் அதுக்கு பாதுகாப்பை கொடுக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒரு தனித்துவமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு உயிரினம்தான் எங்களது காண்டாமிருகங்கள். அவற்றை பாதுகாக்க நடவடிக்கை எடுப்பது இன்றைய நாளில் வலியுறுத்தப்படுகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.
1: Ajax Nissan and Infinity-ல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-ம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960. எப்ப பார்த்தாலும் பேக் யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக் யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
2: என்ன கதை இது? பேக் யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
1: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக் யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
2: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
1: 416-788-2426 416-788-2426.
3: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்ட் டேனியல் காலேஜ் இவன்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியோடு கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
4: டொரோன்டோ மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
5: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. MortgageSolutions.ca.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM.

இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 9:50 ஆகியிருக்கின்றது. இந்த இனிய காலை பொழுதில் ஒரு முக்கியமான ஒரு சிந்தனை கதை நாங்கள் பார்க்கலாம். ஒரு குட்டி கதை என்ன சொல்கின்றதுன்னு சொல்லி பார்த்தால், ஒரு மன்னன், அவருக்கு வந்து ஒரு கனவு ஒன்று வருகின்றதாம். தனது பற்கள் எல்லாமே விழுந்து விட்டது மாதிரியான ஒரு கனவை கண்டு அவர் திடீரென்று விழித்தெழுகின்றார். அந்த கனவை நினைக்க நினைக்க அவருக்கு கவலையாக இருக்கின்றது. ஏன் எனது பற்கள் விழ வேண்டும்? இந்த கனவு எனக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றது என்று சொல்லி அவர் அதிகம் யோசிக்கின்றார். காலையில் முதல் வேலையாக பரபரப்பாக அரண்மனைக்குள் நுழைந்த அந்த மன்னன் தனது ஜோதிடரை வரவழைக்கின்றார். தனது கனவு அதில் நிகழ்ந்ததை அவர் எடுத்து கூறுகின்றார். இப்போது அந்த கனவுக்கான பலனை என்னிடம் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த மன்னன் வந்து கவலையோடு கேட்டுக்கொண்டானாம். ஜோதிடர் இப்போது என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தனது கையில் இருந்த அந்த ஓலை சுவடியை புரட்டி புரட்டி பார்க்கின்றார். பார்த்துவிட்டு சொல்லுகின்றார், அரசே, உங்களது மனைவி, பிள்ளைகள், சொந்த பந்தங்கள் எல்லோரும் உங்களுக்கு முன்னதாகவே இறந்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு பதிலை சொல்லுகின்றார். அந்த கனவின் பலன் அதுவாகத்தான் இருக்கும் என்று சொல்லி ஜோதிடர் சொல்லுகின்றார். இதை கேட்டபோது மன்னருக்கோ கடும் கோபம் வருகின்றது. இப்படிப்பட்ட ஒரு கெட்ட செய்தியை எனக்கு சொல்லியிருக்கின்றார் என்று சொல்லி அந்த ஜோதிடரை சிறையிலே அடைக்கின்றார் மன்னர். இப்போது அந்த நாட்டில் புகழ் பெற்றிருக்கின்ற இன்னும் ஒரு ஜோதிடர் அந்த அரண்மனைக்கு அழைக்கப்படுகின்றார். இப்போது தனக்கு வந்திருக்கக்கூடிய அந்த கனவின் அந்த நிகழ்வை கூறி அந்த கனவுக்கான பலனை மன்னன் அந்த புகழ்பெற்ற ஜோதிடரிடம் கேட்கின்றானாம். முதல் ஜோதிடருக்கு நேர்ந்ததை அறிந்திருந்த அந்த ஜோதிடர் இப்போது தனது ஓலை சுவடிகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துவிட்டு சொல்லுகின்றார், மன்னா, உங்கள் சொந்த பந்தங்கள் அனைவரையும் விட நீங்கள் மிக நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்று சொல்லி அவர் கூறுகின்றாராம். இதை கேட்ட மன்னர் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றார். அவருக்கு பல

மிக மிக முக்கியமானது. அந்த கனவின் பலனாக இரண்டு ஜோதிடர்களும் கண்டறிந்தது என்று பார்த்தால், அந்த மன்னர் வந்து மிக நீண்ட காலம் வாழப் போகின்றார். அவரது அந்த பற்கள் விழக்கூடிய அந்த காலம் வரைக்கும் அவருக்கு ஆயுள் நீளமாக இருக்கின்றது என்று சொல்லித்தான் கனவின் பலனை இரண்டு ஜோதிடர்களும் கண்டறிகின்றார்கள். ஆனால் முதல் ஜோதிடரோ அந்த தீய விடயத்தை முன்னிறுத்தி அவர் அந்த ஒரு கெட்ட நிகழ்வை வந்து அவர் முன்னிறுத்தி சொன்ன போதுதான் அது மன்னருக்கு கடும் கோபத்தை தந்திருக்கின்றது. ஆனால் அவர் நீண்ட காலம் வாழப்போகின்ற அந்த ஒரு நல்ல செய்தியை வேறொரு விதமாக மிக அழகாக மிக மகிழ்ச்சியாக அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இரண்டாவது ஜோதிடர் சொன்னபோது அது அந்த மன்னருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்து அவருக்கு பரிசுகள் வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் உருவாக்கி இருந்தது. எனவே செய்தி ஒன்றுதான், ஆனால் சொன்ன விதங்கள் தான் வேறுபடுகின்றன. வார்த்தைகளை கவனமாக நாங்கள் எப்போதும் தேர்ந்தெடுத்தல் அவசியம். இதன் காரணமாக எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சொல்ல வேண்டிய உண்மையை மற்றவர்களை காயப்படுத்தாமல் சொல்லிவிட முடியும் என்பது மிக மிக முக்கியமானது. நாங்கள் ஒரு சில சமயங்களில் பல விடயங்களை சொல்லாமலே தவிர்த்து விடுகின்றோம். ஏனென்றால் எங்களுக்கு வந்து சரியான வார்த்தைகள் தெரியாமல் போகும். அதை எப்படி சொல்வது என்று சொல்லி பெரும்பாலும் சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லாமலேயே நாங்கள் விட்டுவிடுகின்றோம். ஆனால் மிகச் சரியாக வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து மற்றவர்களது மனநிலையை சற்று புரிந்து கொண்டு நாங்கள் பேசுவது என்பது மிக மிக அவசியமாகின்றது. எங்கு பேச வேண்டுமோ, அதை எப்படி பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகச்சரியாக தெரிந்து வைத்துக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. பேசக்கூடாத இடத்தில் பேசுவதும் பேச வேண்டிய இடத்தில் ஊமையாக இருப்பதும் கூட தவறாகித்தான் போகின்றது. கேட்பவர்களது மனநிலை அறிந்து அவர்களது கவனம் சிதறாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் பேசுதல் என்பது மிக மிக முக்கியமானது. நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்த நபருக்கு புரியும்படியாகவும் எங்களது ஆளுமையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலும் இருத்தல் என்பதும் மிக மிக முக்கியமானதாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் வெளியிடக்கூடிய வார்த்தைகள் எங்களுடைய சிந்தனைகளில் என்ன இருக்கின்றதோ அதைத்தான் வெளிப்படுத்தும். அதனால் வார்த்தைகளை கவனமாக யோசித்து நாங்கள் தேர்ந்தெடுத்து மென்மையான முறையிலும் மேன்மையான முறையிலும் பேசி பழகிக்கொண்டால் எந்த காரியத்திலும் நாங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் என்றொரு அழகான காலை சிந்தனையும் கூட இந்த ஒரு குட்டி கதையின் மூலமாகவும் சொல்லிக் கொள்ளலாம். 9:55 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் காலை 10:01 மீ ஸ்டெஃபம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சூரிய வெளிச்சம் இருக்கின்ற செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-8241212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அளிக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். எரிபொருள் விலை நாளைக்கு வந்து சற்று குறைகின்றது. 3% விலை வீழ்ச்சி நாளைய தினம் செப்டம்பர் 23 இருக்கும் என்பதை இப்போது தெரிவிக்கின்றார்கள். எனவே நாளைக்கு என்றிலும் பார்க்க 3% குறைந்த விலையில் நீங்கள் எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஃபால் சீசன் அதன் முதல் நாள் இன்றைய தினம். இருந்தாலும் இப்போதும் சம்மரில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இன்று வந்து இந்த ஃபோல் ஆட்டம்னல் அல்லது ஈக்வனக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு வானியல் நிகழ்வு 8:05 நிகழ்வதன் காரணமாக இன்றைய தினம் உத்தியோகபூர்வமான அந்த இலையுதிர் காலத்தின் ஆரம்பமாகவும் கூட அது அமையப் போகின்றது. அஸ்ட்ரோனமிக்கல் ஸ்டார்ட்டாக அது இருக்கும். ஏற்கனவே மீட்டியோலஜிக்கல் ஃபோல் சீசன் ஆரம்பித்திருக்கின்றது செப்டம்பர் 1 இருந்து. இன்றைய தினம் அஸ்ட்ரோனமிக்கல் ஃபோல் சீசனை தான் நாங்கள் இன்று தொடங்குகின்றோம். சம இரவு பகல் நாள் என்று சொல்லித்தான் அதனை சொல்லலாம். ஈக்வனக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வானியல் நிகழ்வில் இரவும் பகலும் கிட்டத்தட்ட சரியா சமமாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு நாங்கள் சொல்லலாம். சூரியன் வந்து பூமியின் அந்த பூமத்திய ரேகை இருக்கின்றது நிலநடுக்கோடு, அதற்கு நேர்மேலே கடக்கின்ற சரியான தருணத்தை தான் அந்த தொடக்க தருணமாக சொல்வார்கள். எனவே 8:05 இந்த உத்தியோகபூர்வமான ஃபோல் சீசனை இன்றைக்கு நாங்கள் தொடங்குகின்றோம். இது இந்த ஒரு நேர்கோட்டிற்கு மேலே சூரியன் கடக்கக்கூடிய அந்த நிகழ்வுதான் பகலும் இரவும் சமமாக இருப்பதையும், அதற்கு பிறகு இந்த பூமியின் வடரை கோளத்தில் பகல் நேரம் குறைந்து இரவு நேரம் அதிகரித்து வெப்பநிலை குளிர்ச்சி அடைவதற்கான ஒரு மாற்றத்தையும் ஆரம்பிக்கின்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் விளக்கமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மிக முக்கியமான ஒரு வானியல் நிகழ்வு வின்டர் சால்ஸ்டிஸ், அதனை நோக்கி தான் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். அந்த வின்டர் சால்ஸ்டிஸ் வரக்கூடிய அந்த நாட்கள் வரைக்கும், அந்த காலம் வரைக்குமே இரவு பொழுது நீண்டு கொண்டே போகும். கொஞ்சம் கொஞ்சமாக வின்டர் சால்ஸ்டிஸ் அன்றுதான் குளிர்காலத்தின் உத்தியோகபூர்வமான ஆரம்பம் இருக்கும். எனவே அன்றைக்கு மிக நீளமான இரவு பொழுதையும் மிக குறுகிய பகல் பொழுதையும் நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். எனவே அதுவரைக்குமே பகல் சுருங்கி இரவு நீளக்கூடிய அந்த ஒரு மாற்றத்தை தான் இந்த ஃபோல் சீசன் முழுவதுமே நாங்கள் அனுபவிக்கப் போகின்றோம் என்று உத்தியோகபூர்வமாக ஃபோல் சீசன் ஆரம்பிக்கின்றது. அதற்கேற்ற நிலைமைகளை தான் வெளியிலே நாங்கள் இப்போதும் உணர்கின்றோம். வெளிச்சம் இருக்கின்றது என்று சொன்னாலும் வெப்பநிலை குறைவாகவே இருக்கின்றது. இந்த வாரம் அப்படித்தான் இருக்கும் என்பதை ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். அது ஒரு ஹை ப்ரெஷர் ரிஜ் ஒன்று பல இடங்களிலும் குபேக், ஒன்டாரியோ போன்ற இடங்களில் பரவியிருப்பதன் காரணமாகத்தான் வெப்பநிலை குறைவாக இருக்கின்றது வழக்கத்திலும் பார்க்க. அதே நேரம் மழை குறைவாக அதிக வறட்சி நீடிக்கக்கூடிய வாரமாகவும் கூட இந்த வாரம் வந்து இருக்கின்றது. 10 இப்போதைய வெப்பநிலை 8°C நாங்கள் உடனடியாக பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். வெப்பநிலை உயர்வு சொன்னால் பெரிய அளவில் இன்றைக்கும் இல்லை, 16 தான் வெப்பநிலை உயர்ந்து 15°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். இரவு வேளை 11 வெப்பநிலை இருக்கும், 8°C இரவின் உடல்நிலையாகவும் கூட இருக்கப் போகின்றது. சூரிய வெளிச்சம் பிரதானமாக நிறைந்திருக்கின்ற ஒரு பகல் பொழுதும் இன்றைக்கு தொடர்ந்து இருக்கும். 7:15 இன்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பதையும் இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. நாளைய தினம் ஃபோல் சீசனின் முதலாவது முழுமையான நாளாக இருக்கும். புதன்கிழமையை பொறுத்தளவில் 17 வெப்பநிலை, 16 உணர போகின்றோம். பிரதானமாக வெயிலோடும் இருக்கின்ற பகல் பொழுது எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமையும் அதே மாதிரி தான் வெயில் நிறைந்த ஒரு நாள். 17 வெப்பநிலை, 16 தான் உணரப்போகின்றோம். வெள்ளிக்கிழமை சனிடியாக இருக்கும். 19 வெள்ளிக்கிழமை வெப்பநிலை உயர்ந்து 19 உணரப்போகின்றோம். இலையுதிர் காலத்தின் முதல் வாரதி வரை இருக்கின்றது. சனி ஞாயிற்றுக்கிழமைகள் இரண்டுமே வெளிச்சத்தோடு தான் இருக்கும். சனிக்கிழமை 21 வெப்பநிலை, 21 உணரக்கூடியதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 21-22 வரை உடல்நிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே வீக்கெண்ட் வந்து சிறப்பான ஒரு வீக்கெண்டாக அமையப் போகின்றது. அடுத்த திங்கள் 20-21 வரைக்கும் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். இந்த வாரத்தில் தான் சற்று குறைவான வெப்பநிலை இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு சில வாரங்கள் நல்ல ஒரு வெப்பநிலை உடல்நிலையை நாங்கள் இந்த ஃபோல் சீசனிலும் கூட
அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே புத்தம் புதியதொரு பருவ காலத்தை இன்று நாங்கள் வரவேற்கின்றோம். மிக மகிழ்ச்சியாக வெளிப்புற மாற்றங்கள் உங்களுக்கும் இருக்கட்டும். அதற்கேற்ற வகையிலும் கூட நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ளுதல் அவசியம் என்பது தொடர்பாகவும் கூட இப்பொழுது இந்த விடயங்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 10:06 ஈஸ்ட் எஃப்எம்மின் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
5: Formula Honda வில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24-25-26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம்,
6: 4999 குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: MJS Gold House
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது. MJS
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
7: MJS Gold House,
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
10: 102.7.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 10:18 இருக்கின்றது. மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம், செப்டம்பர் 22 உத்தியோகபூர்வமாக பூமியின் வட அரை கோளத்தில் போல் சீசன் தொடங்குகின்றது. அதை தாண்டி இன்றைக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் 81வது ஜெனரல் அசம்பிளியும் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது. இன்றைக்கு வந்து இந்த UNGA என்று சொல்லி சுருக்கமாக அழைக்கப்படக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் பல முக்கிய தலைவர்கள் வந்து உரையாற்ற இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாகவே நீடிக்கக்கூடிய இந்த குளோபல் கிரைசிஸ் அது உயர்ந்திருக்கின்ற இந்த கால பகுதியில் ஒரு பொது விவாதத்தில் பல தலைவர்கள், பல நாடுகளின் முக்கியத்துவர்கள் இன்று கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இப்போது உரையாற்ற இருக்கின்றார் என்பது தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முதலாவதாக இன்றைக்கு வந்து ஆரம்ப பேச்சாளராக பிரேசிலியன் பிரசிடென்ட் லூயிஸ் இன்னாசியோ லூலா டி சில்வா அந்த உரையை ஆரம்பித்து வைக்க, அதுக்கு பிறகு இரண்டாவதாகத்தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு டிரம்ப் அவர்கள் உரையாற்றுவார் என்று சொல்லி அந்த தகவல்களும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போது அவர் உரையாற்றி கொண்டிருக்கலாம், ஏனென்றால் பிரேசிலியன் பிரசிடென்ட் உரையாற்றி நிறைவு செய்திருப்பதாகத்தான் இப்போதைய தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மிக முக்கியமான இன்னும் ஒருவர் வந்திருக்கின்றார். யுக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியும் கூட நியூயார்க்குக்கு அவர் வந்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இன்று காலையில் யுக்ரைனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்களை சந்திக்க இருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதை தாண்டி US பிரசிடென்ட் டொனால்டு டிரம்ப் அவர்கள் ஒரு ட்ரைலேட்டரல் சைனிங் செரிமனி ஒன்றிலும் கூட கலந்து கொள்கின்றாராம். புதிய கிரீன்லேண்ட் செக்யூரிட்டி அக்ரிமெண்ட் தொடர்பான ஒரு உடன்படிக்கை ஒன்றுதான் கையெழுத்திடப்படும் என்று சொல்லி ஒயிட் ஹவுஸ் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி இன்னும் பல விடயங்களும் கூட இப்போது பேசப்படுகின்றன. இன்றைக்கு வந்து நடைபெறப்போகின்ற அந்த விவாத பொருள் என்று சொல்லி பார்த்தால் முக்கியமான ஃபோக்கஸ் வந்து ஈரானுடனான அந்த போர், தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய மத்திய கிழக்கின் பதற்றத்தன்மை, இதை தாண்டி ரஷ்யா யுக்ரைன் போர், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் இம்பாக்ட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லி பல விடயங்கள் முக்கியமாக கவனிக்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாகத்தான் இங்கு இந்த தகவல்களை வந்து வெளியிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நடைபெறக்கூடிய பொது விவாதங்கள் பலரது கவனத்தை ஈர்க்கும் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு டிரம்ப் அவர்கள் இந்த பொதுச்சபையில் உலக தலைவர்கள் மத்தியில் ஆற்ற இருக்கின்ற அந்த உரை வந்து மிக மிக முக்கியமான எதிர்பார்ப்பை பெற்றிருக்கின்றது. அமெரிக்காவின் சக்தியை மையமாக கொண்ட ஒரு விரிவான உரையாக அது அமையும் என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஈரான் மற்றும் இந்த மேற்கு அரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய போதைப் பொருள் கடத்தல் கும்பல்கள், கியூபாவின் ஆட்சி குறித்த பல விடயங்களை அவர் அந்த உரையில் உள்ளடக்குவார் என்று சொல்லியும் கூட ஏற்கனவே எதிர்பார்ப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் ஈரானில் அவர் நடத்தியிருக்கின்ற போர், மத்திய கிழக்கு பகுதியில் மிக அதிகமான உறுதியற்ற தன்மையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையிலும், உலகளாவிய எரிசக்தி பற்றாக்குறையை ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையிலும் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து தன்னை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மோதல்களை தணிக்க நடவடிக்கை எடுத்தவராகவும் உலக அமைதியை காக்க தலைவராகவும் காட்டிக்கொள்ளுவார் என்று சொல்லித்தான் அவரது உரை ஏற்படுத்த போகின்ற ஒரு முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இப்போது பல தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஈரானின் தூதுக்குழுவும் கூட அமெரிக்காவுக்கு வந்திருக்கின்றதாம். இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு என்பதும் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான விடயமாக இங்கு பேசப்படுகின்றது. மத்திய கிழக்கிலே தொடர்ந்து போர் நிலவி வரக்கூடிய இந்த சூழலில்தான் அந்த தூதுக்குழு வந்து இந்த ஐக்கிய நாடுகள் பொதுச்சபைக்காக நியூயார்க்கிற்கு வருகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 2025 இதே மாதிரி இந்த பொதுக்கூட்டத் தொடர் நடைபெற்ற போது அங்கு வந்திருக்கக்கூடிய ஈரானிய தூதுக்குழுவிலும் பார்க்க குறுகிய அங்கத்துவ நபர்கள் கொண்டிருக்கக்கூடிய குழுவாகத்தான் இது அமையும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதே நேரம் யார் யார் வருவார்கள் என்பது தொடர்பான தெளிவான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. ஈரானின் பிரசிடென்ட் மசூத் பெசாஸ்கியன் வருவார். அதே நேரம் அவருக்கு முன்னதாக பதவியிருந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசியும் கூட அவரோடு இணைந்து வருவார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதை
தாண்டி இன்னும் ஒரு சில முக்கிய நபர்கள் வந்து கலந்து கொள்வார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருப்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனாலும் போரில் ஈடுபடக்கூடிய இரண்டு நாடுகளில் ஒன்று போரில் தன்னை எதிர்க்கக்கூடிய இன்னும் ஒரு நாட்டின் மண்ணில் வந்து கலந்து கொள்வது என்பது ஒரு சற்று வித்தியாசமான விடயமாக தான் இப்போது பார்க்கப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்ஜி வந்து நேற்று திங்கட்கிழமை நியூயார்க்கு வந்து சேர்ந்திருக்கின்றாராம். பெசாஸ்கியன் இன்றைக்கு அமெரிக்காவுக்கு வருவார் என்று சொல்லித்தான் எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்னும் யார் யாரெல்லாம் வரப்போகின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் வந்து சற்று ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஈரானிய அந்த குழு வந்து அமெரிக்க அதிபரோடு பேசுமா என்று சொல்லி கேட்டால் அதற்கான வாய்ப்புகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம், ஆனால் ஒரு இணக்கம் எட்டப்படுமாக இருந்தால் அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தால் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்ய தான் விரும்புவதாகவும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தனது ஆலோசகர்களிடம் தெரிவித்திருப்பதாக இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான மீட்டிங்கும் கூட இன்றைக்கு நடக்கின்றதாம். US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய அரேபிய நாடுகளின் தலைவர்களை நியூயார்க்கிலே இன்று அவர்கள் சந்திக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரானை முற்றிலுமாக அழிப்பதாகத்தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த முடிவை பரிசீலித்து வரக்கூடிய நிலையில் அவரது வளைகுடா அரபு நட்பு நாடுகள் செவ்வாய்க்கிழமை நியூயார்க்கில் அவரை சந்திக்க இருக்கின்றன என்பதையும் கூட இங்கு செய்திகள் சொல்கின்றன. இதற்கு முன்பு ஒரு முறை பெரியோரு பதற்றம் உயர்வதிலிருந்து இந்த அரேபிய நட்பு நாடுகளின் தலைவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை தடுத்திருக்கின்றார். இப்பொழுது அமெரிக்கா வந்து இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான வழியை தேடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் தாங்களும் போரில் மேலும் ஆழமாக இழுக்கப்படுவோமோ என்ற ஒரு அச்சத்தோடு தான் இந்த கல்ப் அராப் நேஷன்ஸ் அதன் தலைவர்கள் இந்த சந்திப்பில் கலந்து கொள்கின்றார்கள் என்பது தொடர்பான முக்கிய தகவல்களையும் கூட இன்று காண முடிகின்றது. 10:25 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. September 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்தன்,
4: 416-724-1184. 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேற்று இரண்டு நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:38.
1: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
2: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலியில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன்
5: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
5: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
5: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
5: மற்றும் 30 நியூ டெல்லி
0: வழிகாட்டுதல் ஸ்ரீலங்கன் டூவல் சிட்டிசன்ஷிப் பெற உதவுதல். KM Business Solutions 6475221775 6472221775 KM Business
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 Milner Avenue, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன், 416-284-9800.
7: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

உரிமை திரைப்பட பாடல் ஒலித்திருக்கின்றது. நேரம் இப்பொழுது காலை 10:46. சரி, இந்த வேளையில் முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம். ஃபால் ஈகோனக்ஸ் இன்றைக்கு இனித்தான் வரப்போகின்றது, 8:04 என்று சொல்லித்தான். அது தொடர்பான தகவல்கள் எல்லாமே ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு முக்கியமான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளை நாங்கள் பார்க்கின்றோம். முத்தமுதியதொரு பருவ காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள். ஆட்டம்னல் ஈகோனக்ஸ் அல்லது செப்டம்பர் ஈகோனக்ஸ் என்று சொல்லி அதனை அழைப்பார்கள். சூரியன் வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய செலஷியல் ஈக்குவேட்டர் அதனை கடந்து தெற்கு நோக்கி பயணிக்கின்றது. இதுவரைக்கும் வடரிக்கோளத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அதிக வெளிச்சத்தை எல்லாம் தந்து வெப்பத்தை எல்லாம் தந்து மகிழ்வித்திருக்கக்கூடிய அந்த சூரியன் இனி உங்களுக்கு போதும் என்று சொல்லி தென்னரைக்கோளத்தில் இருப்பவர்களை மகிழ்விப்பதற்காக அந்த பக்கமாக அவர் பயணமாகின்றார். இந்த பூமத்திய திகையை அவர் கடந்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு அது நடக்கின்றது. இதன் காரணமாகத்தான் கிட்டத்தட்ட சமமாக இருக்கக்கூடிய சமயரவு சமப்பகல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நிகழ்வு இன்றைக்கு நடக்கின்றது. இதுதான் இந்த ஃபால் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லி நாங்களும் கூட அதனை தெரிந்து கொள்ளலாம். இந்த லட்டின் வேர்ட் தான் இந்த ஈக்வினாக்ஸ் என்பது ஈக்குவல் நைட் என்பதுதான் அதன் கருத்தாக இருக்கின்றது என்பதையும் இங்கு சொல்லலாம். எனவே இதற்கு பிறகு அடுத்த வானியல் நிகழ்வு முக்கியமான இந்த பருவகால மாற்றத்தை தரக்கூடிய நிகழ்வு என்று சொல்லி பார்த்தால் அது December 21 ஒரு திங்கட்கிழமை வர இருக்கின்ற வின்டர் சால்ஸ்டிஸ். அது வரைக்குமே இரவு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகும். அன்றைக்குதான் இந்த ஆண்டின் அதிக நீளமான இரவையும் குறுகிய பகலையும் நாங்கள் சந்திக்க போகின்றோம் என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். எனவே இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை September 22 இரவு 8:04 தான் இந்த செப்டம்பர் ஈக்வினாக்ஸ் வந்து நிகழ்கின்றது. எனவே இந்த நிலையில் 2023 பிறகு வரக்கூடிய கொஞ்சம் தாமதமான ஒரு ஈக்வினாக்ஸாக இது இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான பல விளக்கங்களும் கூட இங்கு தரப்பட்டிருக்கின்றன. பூமியின் மேற்பரப்பில் என்று பார்க்கின்ற போது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் கச்சிதமாக இயல்பாக இருப்பது மாதிரி தான் தோன்றும். இருந்தாலும் எங்களது உலகத்தை தொலைவில் இருந்து பார்க்கின்ற போது எங்களது அந்த கோளமாக இருக்கின்ற உலகம் சற்று சமநிலை இல்லாமல் தான் காணப்படுகின்றது என்பதை ஏற்கனவே விஞ்ஞானிகள் தொடர்ந்து நிரூபித்திருக்கின்றார்கள். பூமி வந்து சூரியனை சுற்றி வலம் வருகின்றது. அதுவும் கூட ஒரு சரியான வட்டப்பாதையாக இருப்பதில்லை, நீள்வட்ட பாதையில் தான் அது பயணிக்கின்றது. எனவே அந்த பாதையில் அது பயணிக்கின்ற போது எங்களது பூமியின் ரொட்டேஷனல் ஆக்சிஸ் அதாவது சுழற்சி அச்சு இது வந்து வடக்கையும் தெற்கையும் இணைக்கக்கூடிய வடதுருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு இமேஜினரி லைனாகத்தான் இருக்கின்றது. ஒரு கற்பனை கோடு அதுதான் அந்த ரொட்டேஷனல் ஆக்சிஸாக இருக்கும். எனவே அந்த ஆக்சிஸ் வந்து ஒரு பக்கமாக சாய்ந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 23.4 சாய்வில் தான் அந்த பூமியின் அந்த மைய அச்சு காணப்படுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் பூமியின் அந்த அச்சின் சாய்வு வந்து பெரும்பாலும் தொடர்ச்சியாகவே அதே சாய்வில் தான் நீடிக்கின்றது. முன்னும் பின்னுமாக அது ஆடுவதில்லை. எனவே இந்த சாய்வு வந்து நிலையானது. இதன் காரணமாகத்தான் நாங்கள் வந்து ஒரு நிலையான பருவகால மாற்றங்களை சந்திக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையான சாய்வும் சூரியனை சுற்றி எங்களது பூமி தொடர்ந்து இயங்கி வருவதும் தான் பருவகாலங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களாக அமைகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். பூமியின் மேற்பரப்பிலிருந்து இந்த சாய்வை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த பூமியில் நாங்கள் உணரக்கூடிய விசைகளில் புவியீர்ப்பு விசைதான் மிக மிக வலிமையானது. அது எங்களை வந்து இந்த பூமியின் மையத்தை நோக்கி தொடர்ந்து உள்ளெழுத்து கொண்டே இருக்குமாம். இருந்தாலும் இந்த சாய்வின் விளைவுகளை எங்களால் காண முடியும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். இதன் மிகவும் நேரடியான கவனிக்கத்தக்க தாக்கம் என்று சொல்லி பார்த்தால் ஆண்டு முழுவதுமே ஒவ்வொரு நாளும் சூரியன் வந்து வானத்தில் வளைந்து செல்லக்கூடிய ஒரு பாதையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அதன் மூலமாக நாங்கள் அதனை கண்கூடாக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கின்றது. சூரியனை நோக்கிய அந்த பூமியின் சாய்வை நாங்கள் அதன் மூலமாக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சாய்வு தான் பருவகால மாற்றங்களுக்கான காரணத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதே நேரம் ஈக்வினாக்ஸஸ் அண்ட் சோல்ஸ்டிசஸ் என்று சொல்லி பார்த்தால் ஒவ்வொரு ஆண்டும்
ஏறக்குறைய ஒரே நேரத்தில் தான் நிகழ்கின்றது. மார்ச் 21, 22 அல்லது 23 இருக்கலாம், அல்லது 20 இருக்கலாம், அல்லது அதுக்கு பிறகு ஜூன் மாதத்தின் அந்த 20, 21, 22 அதுக்கு பிறகு செப்டம்பர் மாதத்தின் அதே காலப்பகுதி, அதன் பிறகு டிசம்பர் மாதத்தின் அதே காலப்பகுதி. ஆனால் சரியாக இதே நாள் இதே நேரம் என்று சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட முடியாது. அதற்கான காரணங்களும் கூட இருக்கின்றன. என்ன காரணம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களது பூமியும் கூட சூரிய குடும்பத்தில் பல்வேறுபட்ட விசைகளினால் ஈர்க்கப்படுகின்றது அல்லது இழுக்கப்படுகின்றது. மூனின் ஒரு ஃபோர்ஸும் கூட, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கூட இருக்கும். அதே நேரம் வெவ்வேறு பிளானட்ஸ், சோலர் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு பிளானட்ஸும் கூட எங்களது பூமியை வந்து அவற்றின் ஈர்ப்பு விசைகளினால் இழுக்கின்றது. இதன் தாக்கத்திற்கு எங்களது பூமியும் உட்படுகின்றது. எனவே ஒவ்வொரு முறை சூரியனை சுற்றி வரும்போதும் அந்த சுற்றுப்பாதையும் சற்று மாறுபடுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் ஒரு கலண்டர் இயர் சொன்னால் நாங்கள் 365 நாட்களாகத்தான் கணக்கிடுகின்றோம். ஆனால் உண்மையிலேயே 365.25 நாட்கள் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை நாங்கள் சூரியனை சுற்றி வருவதற்கு 365.25 டேஸை இந்த பூமி எடுத்து கொள்ளுகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே நேரம் அந்த 24 hours கிளாக் என்று சொல்லி பார்த்தால் அது உண்மையில் 23:56:04 என்று சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். அதன் பூமி வந்து அதன் அந்த ஒரு ஆக்சிஸில் ஒரு முழு சுற்றை செய்வதற்கான ஒரு காலப்பகுதி அதுதான் ஒரு நாளாகவும் கூட இருக்கின்றது. எனவே இதன் காரணமாகத்தான், இந்த ஒரு சிறிய வேறுபாடுகளின் காரணமாகத்தான் அந்த முரண்பாடுகளை நீக்குவதற்கு நாங்கள் வந்து லீப் இயர்ஸை வந்து கடைபிடிக்கின்றோம் என்பதும் எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு 4 ஒரு முறை அந்த லீப் இயர்ஸ் வருவதும் கூட வழக்கமான ஒன்று. 2024 சந்தித்திருக்கின்றோம். அடுத்தது 2028 இருக்க போகின்றது என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த லீப் இயர்ஸ் வருகின்ற போது இந்த இக்கோனெக்ஸ் வரக்கூடிய நாட்கள் வந்து சற்று முன்னதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லி இருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் பெரும்பாலும் இந்த லீபியஸ் வரக்கூடிய ஆண்டுகளில் செப்டம்பர் 22 அல்லது 21 கூட இருக்கலாமா, அதுவும் ஒரு காலை நேரத்தில் நிகழக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வாக அது அமையும் பெரும்பாலும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு முன்பு கடைசியாக என்று சொல்லி பார்த்தால் 2023 தான் தாமதமாக அந்த

என்று சொல்லி பார்த்தால் செப்டம்பர் 22 தான். ஆனால் ஒரு மதிய பொழுது 2:19 இருந்திருக்கிறது. எனவே இந்த முறை இன்னும் கொஞ்சம் பிற்போடப்பட்டு 2023 ஆண்டுக்கு பிறகு வரப்போகின்ற தாமதமான ஒரு ஃபால் ஈக்வனக்ஸ் தான் இன்றைக்கு நிகழப்போகின்றது. 8:04 அது இருக்கப் போகின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அடுத்த தடவை வந்து லீப் இயர் வந்து 2028 நிகழப்போகின்றது. எனவே அந்த ஆண்டில் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னதாக அது மாறப்போகின்றது. அதாவது செப்டம்பர் 22 அதிகாலைக்கு அது தாவி செல்லும் என்பதைத்தான் இங்கு சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரியான ஒரு நிலைமையில்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ஃபால் ஈக்வினாக்ஸை சந்திக்கின்றோம். செப்டம்பர் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லியும் கூட அது அழைக்கப்படுகின்றது. ஓட்டம்னல் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லியும் கூட அதை அழைக்கின்றார்கள். எனவே அந்த மாதிரியான ஒரு வானிய நிகழ்வு இன்று நிகழ்வதன் காரணமாகத்தான் ஒரு புத்தம் புதியதொரு பருவ காலம் இங்கு வரவேற்கப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். 10:54 ஈஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நிரம்பிப்பொழுது காலை 11:01 ஆகி இருக்கின்றது. இஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கின்றீர்கள். இஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-2412-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அளிக்கலாம். இஸ்டெஃபம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரின் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் இஸ்டெஃபம் தமிழ், யூடியூபில் இஸ்டெஃபம் 102.7. எரிபொருள் விலை வந்து நாளைக்கு 3% குறையும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது. என்றிலும் பார்க்க நாளைக்கு 3% குறைந்த விலையில் எரிபொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 12 வெப்பநிலை, 10°C இப்போது நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது. இது நிலைமைகள் இன்று தொடரும் வெளிச்சமான பகல் பொழுதுதான் தொடர்ந்திருக்கும். வெப்பநிலை உயர்வு வெறும் 16 வரை மட்டுமே இருக்கும். 15 கூடிய உணர்வாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். இரவில் 8°C இரவின் உணர்நிலையாகவும் கூட நாங்கள் பெற இருக்கின்றோம். இரவு 7:15 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் இன்றைய தினம் தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். ஃபோல் சீசன் ஆரம்பிக்கின்ற ஒரு நாள் இரவு 8:04 உத்தியோகபூர்வமாக அந்த ஆரம்பம் வர இருக்கின்றமை தொடர்பாக ஏற்கனவே பல விடயங்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. ஃபோல் ஈக்வனக்ஸ் இன்றைக்கு நடப்பதன் காரணமாகத்தான் இன்றைக்கு புத்தம் புதிய பருவ காலத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். இந்த நிலையில் நாளைய தினம்தான் முதல் முழுமையான ஒரு ஃபோல் சீசனின் நாளாக அமையப் போகின்றது. நாளைக்கு வந்து பிரதானமாக வெயில் இருக்கும். 17 வெப்பநிலை, 16 உணர இருக்கின்றோம். வியாழக்கிழமை 17 வெப்பநிலை, அதை 16 தான் உணரப்படும். பிரதானமாக வெயில் தான் அன்றைக்கும் நிறைந்திருக்கும். வெள்ளிக்கிழமை சனிடியாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் 19 வரை வெப்பநிலை உயர்ந்து 19 நாங்கள் உணர இருக்கின்றோம். வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வெளிச்சமானதாக இருக்கும். வெப்பநிலையும் கூட உயர்ந்திருக்கும். 20 தாண்டிய உணர்நிலையை நாங்கள் பெறக்கூடியதாக வார இறுதி வாய்ப்பை தருகின்றது. சனிக்கிழமை 21-21 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 21-22 வரை உணர்நிலை உயர்வை நாங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிச்சத்துடன் கூடிய நல்ல வெப்பநிலை இருக்கின்ற ஒரு வார இறுதியாக அமையப் போகின்றது ஃபால் சீசனின் முதல் வார இறுதி. நோர்த்பவுண்ட் 401 தாண்டிய பகுதியில் விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக இப்போது 3 லேன்ஸ் வந்து தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது. நோர்த்பவுண்ட் 401 தாண்டிய பகுதியில்தான் 3 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்படுகின்றதாம் அங்கு விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்கின்றோம். சரி, இன்றைக்கு வந்து செப்டம்பர் 22 வேர்ல்ட் ராயினோ டே ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இன்னும் ஒரு நாள் என்பதை நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கின்றது. வேர்ல்டு கார் ஃப்ரீ டேயாக இன்றைய தினத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். இந்த கார் இல்லாமல் இங்கெல்லாம் ஒரு வாழ்க்கை அனுசரித்தான் நாங்கள் நினைப்போம். ஆனாலும் கூட வாகனங்களை பயன்படுத்தாமல் பலர் இந்த பூமியில் தொடர்ந்து பல்வேறுபட்ட போக்குவரத்து ஊடகங்கள் அவற்றை பயன்படுத்தி வாழ்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு நிச்சயம் சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளில் வந்து உலகளாவிய ரீதியில் இந்த கார் ஃப்ரீ டே வந்து கடைபிடிக்கப்படுகின்றதாம். ஒவ்வொருவரும் தங்களது வாகனங்களை வீட்டிலேயே விட்டுவிட்டு வெவ்வேறு போக்குவரத்து ஊடகங்களின் மூலமாக பயணிக்க முற்படுதல், அருகிலே இருக்கக்கூடிய இடத்துக்கு செல்வதாக இருந்தால் நடந்து செல்லுதல், அல்லது இன்னும் சற்று தூரம் அதிகம் என்று சொன்னால் பைசிக்கிள்ஸை நாங்கள் பயன்படுத்தலாம், இல்லை என்று சொன்னால் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை நாங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கான ஒரு நாளாக அமையும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். டிராஃபிக் ஃப்ரீ அல்லது பொல்யூஷன் ஃப்ரீயான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அடித்தளத்தைத்தான் இந்த நாள் கொண்டு வருகின்றது என்று சொல்லித்தான் இந்த வேர்ல்டு கார் ஃப்ரீ டே கடைபிடிக்கப்படுவதை இங்கு ஞாபகப்படுத்துகின்றார்கள். 11:04 இஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ். ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத் தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656, 416-908-5656.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:19 ஆகியிருக்கின்றது. இலங்கை தொடர்பான இன்றைய முக்கிய செய்திகளை பார்த்தால், இலங்கையை ஒலுக்கியிருக்கின்ற ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு திட்டமிட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட 15 பேரை கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றவாளிகளாக அறிவித்திருப்பதாக இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2019 நடத்தப்பட்டிருக்கின்ற ஈஸ்டர் தாக்குதல்களில் 270 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டார்கள். 500 அதிகமானவர்கள் காயமடைந்திருந்தார்கள். குற்றவாளிகள் என்று கண்டறியப்பட்டவர்களில் தற்கொலை தாக்குதல்களுக்கு மூளையாக செயல்பட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் குறிப்பிட்ட நௌஃபர் மௌலவியும் அடங்குவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த மற்ற 9 விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. 2009 இலங்கையில் உள்நாட்டு போர் முடிவடைந்ததுக்கு பிறகு 3 தேவாலயங்கள் மற்றும் 3 ஹோட்டல்ஸில் நடத்தப்பட்ட இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் வந்து இலங்கையில் நடந்திருக்கின்ற மிக மோசமான தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது. இறந்தவர்களில் 45 வெளிநாட்டவர்களும் கூட உள்ளடங்குவதாக சொல்லப்படுகின்றது. இந்த தற்கொலை தாக்குதல்களில் ஈடுபட்ட எல்லோருமே அந்த குண்டுவெடிப்பிலே உயிரிழந்திருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு இஸ்லாமிய தீவிரவாதிகள் தான் காரணம் என்று சொல்லி புலனாய்வு தகவல்கள் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருந்தன. குற்றம் சாட்டப்பட்ட 25 இலங்கையின் முஸ்லிம் சிறுபான்மையினர் என்பதையும் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவர் வந்து காவலில் வைக்கப்பட்ட போது உயிரிழந்திருந்தாராம். கொலை, பயங்கரவாத சதி மற்றும் துப்பாக்கிகளை வைத்திருத்தல் உட்பட 23 மேற்பட்ட குற்றங்களுக்காக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அரசாங்க தரப்பில் 2300 அதிகமானவர்கள் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். வெடிபொருட்கள், வாட்கள் மற்றும் துப்பாக்கிகள் உட்பட 276 சான்றுகளும் கூட நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல்களின் பின்னணியில் மிக முக்கியமான உளவுத்துறை தோல்வி இருந்ததாக இலங்கை அதிகாரிகள் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். தாக்குதல்கள் குறித்த இந்தியாவின் எச்சரிக்கை தகவல் அதிகாரிகளோடு முறையாக பகிர்ந்து கொள்ளப்படவில்லை என்று சொல்லியும் கூட நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தாக்குதல்களுக்கு வழிவகுத்த தேசிய பாதுகாப்பு தோல்விகளுக்கு முன்னாள் அதிபர் மைத்ரிபால ஸ்ரீசேன பொறுப்பு என்று சொல்லி கண்டறிந்த உச்சநீதிமன்றம் 2023 குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் கூட பிறப்பித்திருந்ததை இங்கு நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அதே நேரம் இந்த குண்டுவெடிப்புகளுக்கு காரணமான குற்றவியல் ரீதியான அலட்சியத்திற்கு கடந்த மாதம் இலங்கையின் 2 முன்னாள் உயர் அதிகாரிகள் மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார்கள். இலங்கையில் மரண தண்டனையை நிறைவேற்றுவது பல தசாப்தங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இப்படி வழங்கப்படக்கூடிய மரண தண்டனைகள் வழக்கமாக ஆயுள் சிறை தண்டனைகளாக குறைக்கப்படுவதும் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி இலங்கையர்கள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராட்டங்களையும் நடத்தி வருகின்றார்கள். 2019 277 உயிரிழக்க காரணமாகத்தான் இந்த தாக்குதல் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஏப்ரல் 21 இலங்கையில் இருக்கின்ற பிரதான கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் இந்த 5-star ஹோட்டல்ஸ் அவற்றை இலக்கு வைத்துத்தான் இந்த பயங்கரவாத தாக்குதலும் கூட நடத்தப்பட்டிருந்தது என்பதை இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 45 வெளிநாட்டவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 45 சிறுவர்களும் கூட உள்ளடங்குவதாக அறிக்கைகளும் வெளியிடப்படுகின்றன. 11:23 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நோர்த் பவுண்ட் 401 தாண்டிய பகுதியில் விபத்து நிகழ்ந்திருப்பதன் காரணமாக 3 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்பட்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் பகிரப்படுகின்றன.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tario license builder with Tario on warranty. Lakme Home Sync 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. You are in good hands with Allstate.
3: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை. மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை. கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 795 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
4: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
5: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
4: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
6: 10% down udan commercial mortgage.
4: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
7: Commerce Ventures 416-457-0651.
6: 416-457-0651. Some conditions may apply.
2: VG Productions விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம். மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ். ரஞ்சித் ஆலப்ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகுங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி புரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக்கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 East FM. East FM.
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்ட் ஆனியல் காலேஜ் இவன் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியோடு கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது Tamzin 437-860-7002 437-860-7002.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903 ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. மாக்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில் 2225 மாக்கம் ரோட் ஸ்வீட் 408 ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு Audi 2026 A3 கார்.
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்ளுபணம் செய்கின்ற பொழுது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
7: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742 6478910742.
8: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 11:47 நிமிடம் ஆகியிருக்கின்றது. ஃபால் சீசன் உத்தியோகபூர்வமாக இன்றைக்கு தான் ஆரம்பமாக இருக்கின்றது, 8:04 நிமிடத்துக்கு. இருந்தாலும் கனடாவின் பல இடங்களில் விண்டரை நாங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பது தொடர்பான ஒரு சில நிகழ்வுகள் பதிவாகி இருக்கின்றன என்பதைத்தான் இந்த செய்தி சொல்லுகின்றது. செப்டம்பர் மாதத்தின் ஆரம்ப காலத்திலேயே கனடாவின் ஒரு சில பகுதிகள், குறிப்பாக இந்த இக்வாலுட் மற்றும் லாபடோர் சிட்டி போன்றவை பனியை சந்தித்திருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்தந்த இடங்கள் வந்து அவற்றின் ஃபர்ஸ்ட் ஸ்னோஃபால்ஸ் ஆஃப் த சீசனை அறிவித்திருக்கின்றன. எக்கோலோயிட்டை பொறுத்தளவில் இது வந்து செப்டம்பர் 6 பனியை சந்தித்திருக்கின்றதாம். செப்டம்பர் 15 லாப்ரடோர் சிட்டியிலும் கூட பனி பொழிவு இருந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் அதிக உயரமான பகுதிகள், ராக்கீஸ் மற்றும் நார்த் ஷோர் மவுண்டன்ஸ் போன்ற இடங்களிலெல்லாம் ஏற்கனவே பனிப்பொழிவு பதிவாகி இருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஜாஸ்பர் பகுதியில் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் வெப்பநிலை வந்து அந்த ஃப்ரீசிங் மார்க்கிலும் பார்க்க குறைந்திருந்ததையும் கூட இங்கு நினைவுபடுத்தி இருக்கிறார்கள். இப்படி இப்போதுதான் ஃபால் சீசன் ஆரம்பமாகி நிலைமைகள் வெகுவாக மாற இருக்கின்றன என்று சொன்னாலும், கனடாவின் ஒரு சில பகுதிகள் ஏற்கனவே பனியை சந்தித்திருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். சரி, இந்த வேளையில் இன்றைக்கு வந்து இன்னமொரு முக்கியமான ஒரு சூறாவளி தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஹரிக்கேன் போலோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவளி வந்து மெக்சிகோவின் பசிபிக் கோஸ்ட் பகுதியில் மிக மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. கேட்டகரி 5 என்று சொல்லப்படுகின்ற அந்த ஸ்ட்ரென்த்தில் தான் அதன் தாக்கம் உயர்ந்திருப்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த மெக்சிகோவின் பசிபிக் கோஸ்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், குவேரேரோ மற்றும் மிச்சோக்வாக்கன் மற்றும் ஒக்ஸாகானா, கொலிமா, ஜெலிஸ்கோ போன்ற பகுதிகளில் எல்லாமே மிக அதிகமான மழை மற்றும் வெள்ளம் ஏற்படக்கூடிய சாத்தியங்கள் தென்படுகின்றமை தொடர்பான எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஹரிக்கேன் போலோவை பொறுத்தளவில் இது வந்து இன்று செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் தானாம் இந்த கேட்டகரி என்று சொல்லப்ப 5 என்று சொல்லப்படக்கூடிய அந்த இன்டென்சிட்டியை அது அடைந்திருக்கின்றதாம். காற்றின் வேகம் 260 கிலோமீட்டர் அவரிலும் பார்க்க அதிகமாக இருந்தது என்பதை US நேஷனல் ஹரிக்கேன் சென்டரும் அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பல இடங்களிலும் அது தொடர்ச்சியாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாகத்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த பசிபிக் கோஸ்டில் இருக்கக்கூடிய மெக்சிகோவின் ஒரு சில இடங்களில் அடுத்த சில நாட்களிலும் கூட கணிசமான அளவுக்கு மழை பொழிவை அது ஏற்படுத்தலாம் இந்த போலோ என்று சொல்லித்தான் இப்போது கூறப்படுகின்றது. 100 to 200 millimeters ஆஃப் ரெயின்ஃபாலை கோஸ்டல் ஏரியா சந்திக்க இருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு 300 millimeters தாண்டிய மழை பொழிவு ஏற்படலாம் என்பது தொடர்பான எச்சரிக்கைகளும் கூட இப்போது வெளியிடப்பட்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி மெக்சிகோவின் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற இந்த ஆறுகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட இருப்பதாக மெக்சிகோவின் அதிகாரிகள் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். எனவே வெள்ளம் சூழ்ந்திருக்கின்ற வீதிகளை தவிர்க்குமாறும், பலத்த காற்றினால் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வெளிப்புற பொருட்களை பாதுகாப்பாக வைக்குமாறும் மெக்சிகோவின் அரசாங்க அதிகாரிகள் முக்கியமான வேண்டுகோள்களை விடுத்துக் கொண்டிருப்பதை இன்றைய செய்திகளின் மூலமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசன் தொடர்பான முக்கியமான ஒரு சில தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனை பொறுத்தளவில் இது நவம்பர் 30 முடிவடைகின்றது இந்த முறை. எனவே கிட்டத்தட்ட ஒரு 2 சற்று அதிகமான காலம்தான் காணப்படுகின்றது. இந்த காலத்தில் இதுவரைக்குமே எந்த அட்லாண்டிக் ஹரிக்கேனும் பதிவு செய்யப்படவில்லை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை இனிமேல் இந்த காலம் முடிவடைவதற்குள் ஒரு அட்லாண்டிக் ஹரிக்கேன் என்ற உருவாகமாக இருந்தால் அது முன்னப்போதும் இல்லாத ஒரு தாமதமான ஆரம்பமாக இருக்கும் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த மாதிரியான பருவத்தில் ஒரு சில ஆண்டுகளில் ஏற்கனவே தாமதமான தொடக்கங்கள் சாதனையை படைத்திருக்கின்றன. எனவே இந்த நிலையில் இந்த வருடம் இன்னும் ஒரு ஹரிக்கேனை அட்லாண்டிக் ஹரிக்கேனாக சந்திக்குமாக இருந்தால் அது வந்து மிக தாமதமான ஒரு ஆரம்பம் என்று சொல்லி ஒரு சாதனையை நிலைநாட்டும் என்று சொல்லித்தான் இப்போது இந்த தகவல்களை காண முடிகின்றது. 1984 செப்டம்பர் 10 டயானா என்று சொல்லப்படக்கூடிய சூறாவளி வந்து தாமதமாக தொடங்கியிருந்ததாம். அதற்கு பிறகு என்று சொல்லி பார்த்தால் 2001 செப்டம்பர் 8 தாமதமாக தொடங்கியிருந்த எரின் ஹரிக்கேன் தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது.
2002 ஆண்டிலும் கூட செப்டம்பர் 11 தேதி தான் கஸ்டவ் என்று சொல்லப்படக்கூடிய சூறாவளி இந்த அட்லாண்டிக் ஹரிக்கேன் சீசனில் தாமதமான ஆரம்பத்தை கொண்டு வந்திருந்தது. 2013 ஆண்டின் செப்டம்பர் 11 தேதி ஹம்பெட்டோ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூறாவளி ஏற்பட்டிருந்தது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான தகவலை பார்த்தால், 1851 ஆண்டிலிருந்து இந்த தகவல்கள் பதிவு செய்யப்பட தொடங்கப்பட்ட அந்த காலத்திலிருந்து 1907 ஆண்டு மற்றும் 1914 ஆண்டு இந்த 2 ஆண்டுகளில் மட்டும்தானாம் இந்த அட்லாண்டிக் பேசினில் எந்த புயலும் உருவாகாமல் கடந்திருக்கின்றன என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கே ஃபோம் பண்ணாமல் ஏனைய இடங்களில் அவை உருவாகி இருக்கலாம் என்று சொல்லித்தான் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே அதே மாதிரியான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கலாமோ என்பது தொடர்பான சந்தேகங்களும் இப்போது எழுப்பப்பட்டிருக்கின்றன. இந்த சூறாவளி பருவத்தின் அந்த காலநிலை உச்சக்கட்டம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக முடிவடைந்து வரக்கூடிய இந்த காலத்தில் எதிர்வரும் வாரத்தில் சூறாவளிகள் எதுவும் உருவாகவில்லை என்று சொன்னால் இந்த ஆண்டிலும் பெரும்பாலும் சூறாவளியற்ற ஒரு அட்லாண்டிக் பருவ காலம் இருக்கக்கூடும் என்றும் கூட அதற்கான சாத்தியங்களை இப்போது பகிர்ந்திருக்கிறார்கள் காலநிலை வல்லுநர்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு நேற்று இன்று நாளையே நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். ஃபோர் சீசனின் ஆரம்ப நாள் இன்றைய தினம் 8:24 உத்தியோகபூர்வமாக அந்த ஃபோர் சீசன் இன்றைக்கு ஆரம்பிக்கின்றது. எனவே புத்தம் புதிய பருவ காலத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். இன்றைய தினம் தொடர்ந்து வருகின்ற இந்த பருவகால மாற்றங்களுக்கு ஏற்ற வகையில் நாங்களும் எங்களை தயார்படுத்திக் கொள்ளுதலும் கூட இங்கு நினைவுபடுத்தப்படுகின்றது என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். இன்றைக்கு சூரிய வெளிச்சம் தொடர்ந்து நிறைந்திருக்கும். 13 இப்போதைய வெப்பநிலை, 12 உணர்கின்றோம். 16 வரை வெப்பநிலை உயர்ந்து 15 நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் கூடிய உணர்லையாக. 7:15 இன்று சூரியன் அஸ்தமிக்கும். அதே நேரம் எரிபொருள் விலையிலும் கூட நல்ல மாற்றம் இருக்கும். நாளைக்கு 3% விலை குறைவு ஏற்படும் என்பது இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை நேரமும் செவ்வாய்க்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்தீர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் தொடர்ந்தமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: அம்மா யப்பா
1: எத்தி செய்யும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
4: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை 4164383350 seontax.ca.
2: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம்மின் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 22 2026 செவ்வாய்க்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நேர்களே. இன்றைக்கும் வளமை போன்ற ஏராளமான செய்திகள், இனிய பாடல்கள் உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. ட்ரோனோக்குள்ள வெளியிலெல்லாம் நல்லா நடைபெற இருக்கின்றன அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகளையும் சுடச்சுட்டு உங்களுக்காக கொண்டு வருகின்ற நேரமாகவும் இருக்கப் போகின்றது. அதே போன்று நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது, உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்வதற்கு. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். ஆப் ஸ்டோர்ஸில் அல்லது வந்து ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் மூலம் இலகுவாக நீங்கள் ஆப்பினை வந்து டவுன்லோட் பண்ணி நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். பிரதி மாதம் அறிவிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலம் இருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com. சரி, அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலை எப்படி இருக்குது, இயற்கை என்ன என்ன விதர் இன்றைக்கு தந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து வெளிச்சம் நிறைந்திருக்கின்றது, 15 டிகிரியாக இப்போது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 18 இருக்கப் போகிறது. ஒரு 4 மணி அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளைக்கு 19 இருக்கும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்போதைக்கு வந்து ஒரு 3 நாட்களுக்கு 19-18 சொல்லி இருந்தாலும் வெள்ளிக்கிழமையிலிருந்து மீளவும் வருகின்ற வாரம் நாங்கள் 20 மேலான வெப்பநிலை பெற இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லிக்கொண்டு அடுத்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கிறது. அதாவது இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றதுன்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 12:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:07 மிஸ்டெஃப் ஹவர்ட்ஸ் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானுக்கு ஒரு அரோரா போட்டுட்டு நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கின்றோம். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். சிட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்கின்றது எங்களுடைய லோக்கல் ஃபார்மர்ஸ், பேக்கர்ஸ், புட்சர்ஸ், அதே போன்று லோக்கல் ஃபுட் கம்யூனிட்டியை வந்து இன்னமும் வலுப்படுத்துவதற்கு நீங்கள் லோக்கல் பிஸ்னஸஸுக்கு வந்து உதவுங்கள் அப்படின்னு சொல்லி, உதாரணமாக இன்சென்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஊக்குவித்திருக்கின்றது. அதே போன்று செயின்ட் லாரன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தளவில் செவ்வாயிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை திறந்திருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேங்க்ஸ் கிவிங் சண்டே உட்பட அப்படி சொல்லி. சரி, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல் சீசன் ஆரம்பிக்கின்றது. இன்றிரவு 8:05 இது வந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதே வழியில் ஃபோல் சீசன் நிறைய பேர் கொஞ்சம் அடடா சமருக்கு நாங்கள் பாய் சொல்ல போகிறோமான்னு தான் இருக்கும். ஆனால் 4 சீசனும் வந்து கனடாவில் வந்து முக்கியமானது தான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அஸ்ட்ரோனாமிக்கல் ஃபோல் வந்து ஆஃபிஷியலி இன்றைக்கு 8:05 வந்து ஆரம்பமாகின்றது அப்படின்னு. அடுத்த சீசனின் ஸ்பெஷலாக நிறைய பேர் எதிர்பார்க்குற அப்படின்னு கூட சொல்ல ஆசை தான். ஆனால் நிறைய பேர் வந்து கெட்டுப்பாயிருவாங்க. இது வந்து விண்டர் சீசன் December 21 திங்கக்கிழமையில் வர இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 3 ஒரு தடவை எங்களுக்கு 4 சீசனும் வந்து ஹாய் சொல்லிட்டு போவாங்க. வாரதன் தெரியா போகிறேன் தெரியா, அப்படி தான் விண்டர் வாரதுன்னு சொன்னாலே நாங்கள் அடுத்த சம்மரை தான் பார்த்துட்டு இருப்போம். நடுவில் ஸ்ப்ரிங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணி சரி இப்படித்தான் நாங்கள் ஒரு சுழற்சியில் வாழ்க்கை வட்டம் என்ற மாதிரி சென்று கொண்டிருக்கின்றோம். அடுத்த வட்டம் ஆரம்பிக்கிற நாள் இன்றைக்காக இருக்க போகிறது. 12:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield, Ikumidayal. Ingu Mattume Dr. Pavithra Nandishwarar Survey Valangukirar. 416-299-1020.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech Suren Sendinathan நிர்வாகத்தில் Valvoline Express Care 2845 Markham Road, Scarborough.
6: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. Kindergarten முதல் Grade 8 வரை French Immersion மற்றும் Regular School Grade 9 முதல் Grade 12 வரை High School French பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கமன் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

12:21 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அக்டோபர் 26 முனிசிபல் எலெக்ஷன்ஸ் வந்து இடம்பெற இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் டொரண்டோவிலேயே தபால் மூலம் வாக்களிக்க விரும்புபவர்கள் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால் 24 அதாவது நாளை மறுதினம் வியாழக்கிழமை 4:30 முன்னர் உங்களுக்கான அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். toronto.ca/elections அப்படி என்று போனீங்கன்னா இது தொடர்பான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தியிருக்கிறது. அதை நாங்களும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றோம். அல்லாவிட்டால் நீங்கள் எலெக்ஷன் டே அன்றைக்கே சென்று வாக்களித்துக் கொள்ள முடியும். அப்படி வந்து இந்த எலெக்ஷன் தொடர்பான இன்னும் ஒரு கருத்து கணிப்பு நாட்கள் நெருங்க நெருங்க இன்னும் குயிக்காக வந்து இந்த கருத்து கணிப்புகள் வரும் அப்படி என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கும் அப்படி தான் வந்திருக்கின்றது. இது வந்து டொரண்டோவிலே மேயர் போட்டி, மேயரல் வாட் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லித்தான் இந்த கருத்து கணிப்பு முடிவு தெரிவித்திருக்கின்றது. லயாசன் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இது தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. தொடர்பு மூலோபாய கருத்து கணிப்பு இப்போது பார்க்கையிலே வந்து பிரதான போட்டியாளர்களாக இருக்கின்ற இப்போது இருக்கின்ற மே ஆலிவியா சவ், அடுத்ததாக கவுன்சிலராக இருக்கின்ற பிராட் பிராட்ஃபோர்ட், இவங்க ரெண்டு பேருக்கு தான் கடுமையான போட்டி நிலவிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் தொடர்ந்து கொஞ்சம் ஒரு டபுள் டிஜிட்டில் வந்து ஆலிவியா சவ் அவர்கள் முன்னிலை வகித்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்தது மாறி இருக்கு, அதுவும் இன்னும் நெருக்கமாக இருக்கின்றது. ஒரு 7% தான் முன்னிலை வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யாருக்கு தாங்க வாக்களிக்கிறது மேயருக்கு அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தவர்களிடையே 47% சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் ஆலிவியா சவ் அவர்களுக்கு வாக்களிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, 40% பிராட் பிராட்ஃபோர்ட் அவர்களுக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 10% கிறிஸ் அலெக்சாண்டருக்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். 3% இனியவர்களுக்கு அப்படின்னு சொல்லியும். கடந்த தடவை இந்த கருத்து கணிப்பு நடைபெற்ற போது பார்க்கையிலே 50% வந்து ஆலிவியா சவ் அவர்களுக்கும் 39% வந்து பிராட் பிராட்ஃபோர்ட் அவர்களுக்கும் இருந்தது. 11% அவர் வந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னால் 7% தான் இந்த முன்னிலை இவர் வகிக்கின்றார். அந்த இடைவெளி என்பது குறைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. 12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவின் ஆர்டிக் பிராந்திய பாதுகாப்பிற்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழான அமெரிக்காவே பிரதான அச்சுறுத்தல் என வட கனடாவின் 48% மக்கள் கருதுகின்றமை ஆர்டிக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பக ஆய்வுகளில் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்னர் வட கனடாவை சேர்ந்த 37% மக்களே அமெரிக்காவை ஆர்டிக் பிராந்தியத்தின் அச்சுறுத்தலாக குறிப்பிட்டிருந்தனர். டொரண்டோ பெரும்பாகத்தில் இடம்பெறும் ஆயுத கடத்தல் குறித்த தகவல்களின் அடிப்படையில் பீல் பிராந்திய காவல்துறை மேற்கொண்ட 10 கால ரகசிய நடவடிக்கையில் 23 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றில் 15 துப்பாக்கிகள் நேரடியாக அமெரிக்காவிலிருந்து கனடாவை வந்தடைந்துள்ளதாக கூறியுள்ள காவல்துறை மேலும் பல துப்பாக்கிகள் அமெரிக்காவுடன் தொடர்புபட்டு இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பினை சிறப்பு மேல்நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. குற்றஞ்சாட்டப்பட்ட 24 பேரில் நௌபர் மௌலவி அடங்கலாக 15 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் மிகுதி 9 பேரை விடுவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை முதலமைச்சர் விஜய் இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். 7500 மேலான பாடசாலைகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் இத்திட்டத்தினூடாக மேலதிகமாக 15,30,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
1: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: போமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 6046 0896 5082 4165082 4165082 எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நீர்த்த வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும். என்ன கதை இது? பேக்யார்ட்ல எப்படி வீடு கட்டுறது? உங்களுக்கு தான் உண்டும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426
4: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
5: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
6: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
7: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
6: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
8: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
9: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
6: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ் டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
10: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. கேளாமல் கையில் நல்ல விஷயங்கள் வந்தால் நல்லதுதான், ஆனால் கட்ட விஷயங்கள் வந்தால் என்னவாகும்? வாரவங்களுக்கு நல்லதில்லை, அவங்களுக்கு பிறகு அவங்க நடைபெறுவது நல்லதில்லை. என்னென்று சொன்னால், இப்போது பலிசார், ரெண்டு பலிசார், அதாவது ரெண்டு பிராந்தியங்களை சேர்ந்த பலிசார் வந்து இந்த அப்டேட்ஸ் சொல்லியிருக்கின்றார்கள். பெரிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் முடிவுகளை தெரிவித்திருக்கின்றார்கள். ஒன்று வந்து பீல் ரீஜனல் பலிசார், அடுத்தது வந்து யோக் ரீஜனல் பலிசார். இப்போ வந்து நாங்கள் பீல் ரீஜனல் பலிசார் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டூல்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அப்படி என்று சொல்லி இந்த வன்முறைகளுக்கு பயன்படுத்திய ஆயுதங்கள் தொடர்பாக அவர்கள் 23 கன்ஸை வந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். அதே போன்று இதில் வந்து அரைவாசிக்கு மேலானவை US-லிருந்து வந்தவைன்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இது தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கிறோம். ப்ரொஜெக்ட் ரெட் ஜோன் அப்படி என்று சொல்லி அதனுடைய விசாரணை முடிவுகளைத்தான் வெளியிட்டிருக்கின்றார்கள் பீல் ரீஜனல் பலிசார். குறிப்பாக வந்து மிசிசாகாவில் நடைபெற்ற ஒரு கொடூரமான இரட்டை துப்பாக்கி சூட்டில் வந்து பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி உட்பட பல வெவ்வேறு GTA முழுவதிலுமே வந்து வெவ்வேறு இந்த வன்முறைகளுக்கு பயன்படுத்திய துப்பாக்கிகள் எல்லாம் இந்த 4 பேரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சந்தேகத்திற்கிடமான துப்பாக்கி கடத்தல் வலையமைப்பு ஒன்றை கூட இதன் மூலம் தாங்கள் முறியடித்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். 20-க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகளில் 50%க்கு மேலானவை அமெரிக்காவை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லி தாங்கள் கண்டறிந்தோம் என்று சொல்லியும் பீல் ரீஜனல் போலீசார் கூறியிருக்கின்றார்கள். ஜிடிஏ மற்றும் இந்த பகுதி முழுவதிலுமே வந்து சட்டவிரோதமாக துப்பாக்கிகள் கடத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி காவல்துறையினருக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதற்கு பின்னர் அக்டோபர் 2025 வந்து இந்த ப்ரொஜெக்ட் தொடக்கப்பட்டிருக்கின்றது. 10 நடைபெற்றிருக்கிறது ப்ரொஜெக்ட் ரெட் ஜோன் அப்படி என்று சொல்லி அதனுடைய முடிவு தான் இன்றைய நாள் பலிசாரினால் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பீல் ரீஜனல் பலிசாரினால் 15 வந்து அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இதிலே வந்து பல கனடாவில் தடை செய்யப்பட்டவை அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று இந்த தடயவியல் ஆய்வுகள் மேற்கொண்ட போது இந்த துப்பாக்கியில் 14 GTA முழுவதும் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டோடு தொடர்புபட்டவை அப்படின்னு சொல்லியும் கண்டறிந்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் 2024 மார்ச் 21 மிசிசாகாவிலே ஒரு இரட்டை துப்பாக்கி சூடு நடைபெற்றிருந்ததாம். அதில் 37 டொரண்டோவை சேர்ந்த அலெக்சாண்டர் ராபின்சன் வந்து உயிரிழந்திருந்தார். இன்னொருத்தருக்கு வந்து காயம் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கொலைக்கு பயன்படுத்திய அந்த துப்பாக்கியில் ஒன்று வந்து டெக்சஸில் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். இப்படி பல விடயங்களை கண்டறிந்திருக்கின்றார்கள். இதில் இந்த 4 யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஒருத்தர் வந்து ஸ்காப்ரோவை சேர்ந்த 24 ஸ்டீவன் பிரகாஷ் கன்சாலா, இவருக்கு வந்து 23 துப்பாக்கி கடத்தல் குற்றச்சாட்டு, அதேபோன்று 9 கட்டுப்படுத்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுன்னு சொல்லி 34 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்தவர் வந்து ஈஜாக்ஸை சேர்ந்த 24 அக்ஷயா ஸ்ரீகாந்தன், இவருக்கு வந்து 11 துப்பாக்கி கடத்தல் குற்றச்சாட்டு, 7 கட்டுப்படுத்தப்பட்ட போதைப்பொருள் குற்றச்சாட்டு இவர் எதிர்கொள்கின்றாராம். அடுத்தவர் வந்து மிசிசாகாவை சேர்ந்த 28 ஷமி ஷேக் அப்படின்னு சொல்லியும், அடுத்தவர் டொரண்டோவை சேர்ந்த 23 ஜனோஜ் தயாபரன் அப்படின்னு சொல்லியும் பலிசார் இவர்களுடைய புகைப்படத்தோடு இந்த விவரங்களை பகிர்ந்திருக்கின்றார்கள். 12:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: Ajax Nissan and Infinity இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960

0: 7477 7960.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகி அலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
3: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
2: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
5: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நேரம் 1:02 எஸ்டிஎஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொராண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் வெளியே வந்து வெப்பநிலையை பார்க்கலாம். இப்போது என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தால் 16 உயர்வடைந்திருக்கின்றது. முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதுதான் 18 வரை இன்றைய வெப்பநிலை உயர்வு இருக்கப் போகிறது. 1:00 இந்த வெப்பநிலை வருமென்று சொல்லி இப்போது எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு 19 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். இனி தொடர்ந்து வருகின்ற நாட்கள் எல்லாம் வெளிச்சம் நிறைந்த நாட்களாக இருக்கப் போகின்றன. வெள்ளிக்கிழமையிலிருந்து 20 மேலான வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் அதிலும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, eastfm.caem இருக்கின்றது. உலகத்தின் இந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாள்வதற்கு அதேபோன்று eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி கூட அதனூடாகவும் நிகழ்ச்சிகளை கேட்டு மாளலாம். ஆப் ஸ்டோர்ஸ் அல்லது வந்து eastfm.caக்கு செல்வதன் மூலம் கூட நீங்கள் இலகுவாக டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும் ஆப்பினை. பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும் யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மாளலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 4268241212 மின்னஞ்சல் eastfm102.7@gmail.com.

ஒரு மணி 7 நிமிடம் இஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரவுண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பெல்வில்லிலே ஒரு யூத வழிபாட்டு தலத்துக்கு வெளியே இடம்பெற்ற ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் சந்தேக நபர் உயிரிழந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 29 வயதான குயின்ட் வெஸ்ட் ரெசிடென்ட் ஒருவர் தான் ஷான் வார்டு என்பவர். இவருக்கும் போலீசாருக்கும் இடையே கன் ஃபயர் எக்ஸ்சேஞ்ச் இடம்பெற்றிருந்ததாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை. அதிலே காயமடைந்தவர் தான் உயிரிழந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதிலே 13 வருட எக்ஸ்பீரியன்ஸான பெல்வில் போலீஸ் சர்வீஸை சேர்ந்த கான்ஸ்டபிள் ஜெஃப் ஸ்மித் அவர் கூட காயமடைந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. சரி, நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே பீல் ரீஜனல் போலீஸார் வெளியிட்ட ஒரு அறிக்கையை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது வந்து யோக் ரீஜனல் போலீஸார் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஐசி ஒயிட் நோத் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு டார்க் வெப் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்போடு தொடர்பு பட்ட 5 பேர் மீது தான் 80 மேலான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ஐசி ஒயிட் நோத் அந்த வலையமைப்பு வந்து போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பு வந்து கலைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் ஒரு நல்ல விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். விசாரணையின் போது அவங்களுக்கு $3 மில்லியன் மதிப்பான போதைப்பொருட்கள், இன்னும் லக்ஷரி பொருட்கள் அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் கண்டறியப்பட்டிருந்தனவாம். அது மாத்திரமல்ல, ஏராளமான கிரிப்டோ கரன்சி ஆகியவையும் தங்களினால் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஆண்டு 2026 ஜனவரியில் தானாம் இந்த ஐசி ஒயிட் நோத் என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ரொஜெக்ட் வந்து விசாரணை ஆரம்பமாகி இருந்தது. இந்த இணையத்தினூடாக நடத்தப்படுகின்ற போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கை தொடர்பாகத்தான் தாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு இந்த 5 பேரை கண்டறிந்து இந்த அமைப்பை வந்து கலைத்திருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி போலீசார் யோக் ரீஜனல் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வழியில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து 9000 மேற்பட்ட நேர்மறையான விமர்சனங்களை பெற்றிருந்ததாம் இந்த ஐசி ஒயிட் நோத் என்பது 2022 ஆண்டு முதல் இயங்கி வந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் கண்டறிந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த அமைப்புக்கு வந்து $100,000 அதிகமான வருமானம் இருந்ததாம். கடந்த 4 ஆண்டுகளில் $10 மில்லியன் வந்து திரட்டப்பட்டிருந்தது இந்த அமைப்பினரால் அப்படின்னு சொல்லியும், இது வந்து சட்டவிரோதமான ஏராளமான வருமானத்தை இவர்களுக்கு ஈட்டிக் கொடுத்திருந்தது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். அத்தோடு $2,00,000 மதிப்பான கிரிப்டோ கரன்சி அடங்கிய டிஜிட்டல் சாதனங்களை கூட தாங்கள் பறிமுதல் செய்திருந்தோம் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அபிமான ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரேஸ் ஆப்பலோ யோக் சினிமாவில் கார்த்திக் நடிப்பில் சர்தார் 2, சூரி நடிப்பில் மண்டாடி ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் உட்சைட் சென்ட்ரல் பார்க்வே கேப்ரேஸ் ஆப்பலோ மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: 102.7 ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC-க்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் இக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462-416-821-0462. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2,500 டாலருக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்ட் ஆனியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியோடு கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு
7: மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
8: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

1:23 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அழித்து கொண்டிருக்கின்றது. இப்படி தான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே வந்து கடந்த வாரம் இது தொடர்பான ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வட அமெரிக்காவிலேயே ஒரு பெரிய ஒரு ஊடுருவல் சம்பவம் இது என்னன்னு சொன்னால் அந்த ஐடென்டிட்டி தெஃப்டாக இருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அடையாள அட்டைகளை ஸ்கேன் பண்ணுகின்ற ஒரு தளம் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஒரு ஊடுருவல் சம்பவத்துக்குள்ளாகி இருந்ததாம். ஐடி ஸ்கேன் .net இந்த நிறுவனத்தில் தான் ஒரு அத்துமீறல் நடவடிக்கை, தரவு மீறல் நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தான் ஏராளமான மில்லியன் கணக்கானவர்களுக்கு, வட அமெரிக்காவில் உள்ள பலருக்கு, கெனடியர்கள் உட்பட அவர்களுடைய குறிப்பாக இந்த எங்களுடைய டிரைவர்ஸ் லைசன்ஸ் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது, கம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எஃபிஐ ஏற்கனவே ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து ஆரம்பித்திருந்தது. அதற்கு பின்னர் இப்போது நேற்று மாலையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கனடாவினுடைய தனியுரிமை ஆணையர் அலுவலகம் ஓபிசி அது என்ன சொல்லியிருக்கிறதுன்னு சொன்னால், தாங்களும் இது தொடர்பான விசாரணையை இப்போது ஆரம்பித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் குறித்து தாங்களுக்கும் தெரிகின்றது அப்படி என்று சொல்லியும் ஐடி ஸ்கேன் .net நிறுவனத்தோடு தாங்கள் தொடர்பில் இருக்கின்றோம் அப்படி என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அன்ஆத்தரைஸ்டான தேர்ட் பார்ட்டி ஒரு நிறுவனம் வந்து இந்த நிறுவனத்தை வந்து அணுகி இப்படி லைசன்ஸ், எங்களுடைய டிரைவர்ஸ் லைசன்ஸ் உட்பட ஏனைய அடையாள அட்டைகளினுடைய டிஜிட்டல் ஸ்கேன்ஸ்களை இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது இந்த விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இது தொடர்பாகத்தான் இப்போது ஓபிசி வந்து தெரிவித்திருக்கின்றது கெனடியர்களுக்கு. அது மாத்திரமல்ல, இன்னமும் மேலதிக பாதிப்புகள் வராமல் தாங்கள் அதை பார்த்து கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இதை வந்து சரியாக கையாள்வதற்கும் கனடியர்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை தவிர்ப்பதற்கும் இந்த அமைப்பு வந்து போதுமான நடவடிக்கை எடுக்கின்றது அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் உறுதி செய்வதற்காக ஐடி ஸ்கேன் .net அதோடு தொடர்ந்து கலந்தாலோசித்து வருகின்றோம் அப்படி என்று சொல்லி இந்த ஓபிசி அலுவலகம் வந்து தெரிவித்திருக்கின்றது. 1:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதன் காரணமாகத்தான் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் பலி சார், நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க்ஸை வந்து அடிக்கடி பார்த்து கொள்ளுங்கள். தேவையில்லாத ஃபோன்ஸோ அல்லது வந்து இமெயிலோ மெசேஜ் எல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ண வேண்டாம். அடிக்கடி உங்களுடைய பேங்க் ஸ்டேட் விடயத்தை வந்து பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்ஸை வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக தான் இருக்குது. யாரும் உங்களுடைய அப்படி பர்சனல் டீட்டெயிலை பயன்படுத்தி பணங்களை பெறவில்லை என்பதையெல்லாம் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருந்ததையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். 1:26

0: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வருக்கான ஆதரவில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சாவ் முன்னிலை வகிப்பதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்துக்கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. தீர்மானித்துவிட்ட வாக்காளர்களின் மத்தியில் ஒலிவியா சாவிற்கான ஆதரவு 47%, டொரண்டோ மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கான ஆதரவு 40% அவதானிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசின் வரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதை ஜனவரி மாதம் வரை நீடிக்கும் அதிகாரப்பூர்வ அறிப்பினை நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஈரான் போர் காரணமாக கனடாவிலும் கடந்த மார்ச் மாதம் முதல் வாகன எரிபொருள் விலை உயர்வாக நீடிக்கும் நிலையில் மத்திய அரசின் இந்த வரிச்சலுகை நீடிக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கை பல்வேறு தரப்புகளாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை உலுக்கியுள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் அவரை காப்பாற்றுவதற்கே திமுக தொடர்ந்து முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் அதிகார மையமாக இருந்த முக்கிய நபர் ஒருவர் மூலமாகவே மோசமான சிறார் பாலியல் துஷ்பிரயோக குற்றங்களை புரிந்த வீரமணி தப்ப வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தில் இடம்பெறும் ஊழல்கள் தொடர்பில் ஜனாதிபதி கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாக பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே பாராளுமன்றில் சாடியுள்ளார். பாரிய விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் நாமல் ராஜபக்சே சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
1: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
2: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆன்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 days இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 இல்லை அதுக்கும் கூட லேட்டா ஆக்குறாங்க. 3 தடவை 6 பீரியட்ல அவங்க லேட்டா பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியா ரெண்டை லேட்டா பே பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்க ஹியரிங்க்கு கூட்டிட்டு போறீங்க, அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்றாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனாலதான் நான் ரெண்டை பே பண்ணாம விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்ப புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு, அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆணும் லேண்ட்லார்டுக்கு, அப்பதான் அந்த மெயின்டெனன்ஸ் அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்ல. இன்னொன்று என்ன ரூல் நிட்டு பாத்தீங்களா, N12 நிட்டு இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ் நிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 இல்லை 90 அண்ட் 1 காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 விச் மீன்ஸ் 4 டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் 416-888-9492. தேங்க் யூ.
1: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
3: நல்ல பாட்டு நாலு விஷயம்
4: FM 102.7 East FM.ca.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: 102.7 விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சன் ஆலப் ராஜு ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜயா ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 4378607002
3: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
4: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700.
6: ஆரதி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரதியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காப்ரோ. 4163345-4653. ஆரதி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.

1:45 மிஸ்டர் எஃப்எம்மோடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி இன்றைக்கு வந்து அமெரிக்காவில் நடைபெறுகின்ற யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளியில் கலந்து கொள்ள இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சில வழிகளில் அவர் அதை முதல் இந்த நிகழ்வை வந்து மிஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றதா என்னென்னு சொன்னால் ஃப்ளைட் டிலே அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, நிறைய பேர் வந்து ரெஸ்கியூ பண்ணுவார்கள், உயிரை வந்து காப்பாற்றுவார்கள். இந்த ரக்கூன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரக்கூனை நிறைய பேர் பிடிக்காது தான், இருந்தாலும் ஒரு உயிர் தானே. வேறு வந்து என்ன நடைபெற்றிருக்கிறேன்னு சொன்னால் ஹைவே 403 அந்த சூவ கிரேட், நீர் வழிந்து செல்கின்ற அந்த இரும்பு அந்த கிரேட் இருக்கின்றதானே, அதற்குள்ளே சிக்கி இருக்கின்றது. அதை போலீஸார் வந்து ஓபிபியினர் வந்து காப்பாற்றி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த விடயத்தோடு நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த எரிபொருள் விலை, இந்த டேக்ஸ், அதாவது எரிபொருள்களுக்கான இந்த டேக்ஸ், கவர்மெண்ட் டேக்ஸ் இருக்கின்றது, ஃபியூல் எக்ஸைஸ் டேக்ஸ் என்று சொல்லப்படுகின்றது. இதை கடந்த ஏப்ரலில் இருந்து லேபர் டே வரைக்கும், செப்டம்பர் 7 வரைக்கும் தற்காலிகமாக தாங்கள் நிறுத்துகின்றோம் அப்படி என்று சொல்லி, ஏனென்றால் அமெரிக்கா வந்து அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மீதான போரை ஆரம்பித்த பின்னர் எரிபொருள் விலை தாம் தூமண்டு அதிகரித்திருந்தது. இந்த நிலையிலே ஏற்கனவே இருக்கின்ற வாழ்க்கை செலவினங்களையும் கட்டுப்படுத்துகின்ற விதத்திலே அதையும் ஒரு பக்கம் ஏறிக்கொண்டிருக்கிற நிறுத்தில் ஒரு அளவுக்கு மக்களுக்கு ஒரு ரிலீஃப் தருவோம் என்று சொல்லி ஒரு டெம்பரரியாக வந்து இந்த எரிபொருள் மீதான வரி விலக்கு வந்து அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது தற்காலிகமாக. இது வந்து குறைந்தபட்சம் வருகின்ற ஜனவரி வரைக்குமாவது அல்லது வந்து வருகின்ற கனடா டே வரைக்குமாவது நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தலைவர்களும் வந்து கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையிலே ஆஃபிஷியலாக இன்றைக்கு வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரான்சுவா பிலிப் சாம்பியன் இவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், வருகின்ற ஜனவரி, அதாவது 2027 ஜனவரி 31 வரைக்கும் இந்த டேக்ஸ் வந்து இருக்க போவதில்லை, தொடர்ந்து இந்த வரி விலக்கு நீடிக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். அதற்கு பின்னர் என்ன நடைபெறும் அப்படின்னு சொல்லியும் அவரிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற ஜனவரியில் என்னவா இருக்கும்னு சொல்லி ஒருவருக்கும் இன்னும் தெளிவாக ஒன்றும் தெரியாது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார். அது அப்போ பார்ப்போம் என்ற மாதிரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்காப்ரூவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
4: அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
5: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ்எம்

0: சுரேந்தர் பேசுறேன்.
1: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம். எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
2: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
3: நேரம் சரியாக 2 மணி. எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடன் இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. எஸ்டெஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாழ்வதற்கு பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. அப்படியே வந்து நாங்கள் வெதரை பார்த்து விடலாம். இப்போது 17 டிகிரியாக இருக்கின்றது. 18 என்று அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். அடுத்த மணித்தியாலத்தில் 3 மணிக்கு இந்த அதிகுடிய வெப்பநிலை நாங்கள் பெற இருக்கின்றோம். மீண்டும் முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த நாளாகத்தான் இன்றைக்கும் இருக்கப் போகிறது. நாளைக்கும் அப்படித்தான், 19 வரை நாளைய நாள் உயர்வு இருக்கப் போகின்றது வெப்பநிலை. அதே போன்று எரிபொருள் நிலையை பார்த்தோம் என்று சொன்னால் அங்கேயும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடையே இருக்கின்றது. 2 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

2:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இதில் வந்து பார்க்கையில் இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது ரெண்டு வாங்கலையும் அப்படி தான் ஒரு விஷயம் நடைபெற்றிருக்கிறது. அந்த சிறுவனுடைய நல்ல காலமே நோ தெரியல. என்ன விஷயம் என்று சொன்னால், இரண்டு பேர் வந்து ஒரு 15 வயது சிறுவனை கடத்தி கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு செல்வதற்கு தான் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் வழி மாறி கனடாவுக்குள்ளேயே வந்து என்டர் பண்ணியிருக்கின்றார்கள். கனடாவிலிருந்து சென்று மீளவும் கனடாவுக்குள்ளேயே வந்து என்டர் பண்ணியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக இவர்கள் இப்படி வந்தபோது கனடா போர்டு சர்வீசஸ் சேர்ந்த ஆஃபிஷியல்ஸ் வந்து இவர்களை நிறுத்தி விசாரித்திருக்கின்றார்கள். அப்போது தான் இந்த சிறுவன் வந்து கடத்தப்பட்டது தெரிந்திருக்கின்றது. சூசே மேரி அந்த போலீசார் தான் இந்த ரெண்டு பேரையும் இப்போது அவர்களுக்கு சார்ஜஸ் வழங்கியிருக்கின்றார்கள். கைது செய்து 40 வயதான ஒருத்தரும் அடுத்தவர் வந்து 29 வயதானவர் சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை ஒரு 10-15 அளவிலே தான் இந்த ரெண்டு பேரும் இந்த 15 வயது சிறுவனை கடத்தி கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு ஹோட்டலுக்கு செல்ல முயற்சித்த வழியில்தான் வழி தவறி இவர்கள் இப்படி மீளவும் சூசே மேரியில் இருக்கின்ற இன்டர்நேஷனல் பிரிட்ஜ் ஊடாக கனடாவுக்குள் வந்திருக்கின்றார்கள். அப்போதுதான் ஆபிஷியல்ஸ் வந்து இவர்களை அடையாளம் கண்டு விசாரணைகள் நடைபெற்ற போது இப்படி சார்ஜஸை வழங்கி இருக்கின்றார்களாம். அந்த சிறுவனுக்கும் இந்த நபர்களுக்கும் வந்து அறிமுகம் இருக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் முதல்கட்டமாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். 2:09 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ்பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: The station with the best music.
8: It's East FM.
9: Feel the power.
10: Feel the bass. 102.7 FM.

2:24 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. டொரோண்டோவினுடைய சிட்டி கிளாக் தெரிவித்திருக்கின்றார், 361 கேண்டிடேட்ஸ் வந்து இதுவரையில் டொரோண்டோ எலெக்ஷனுக்காக வந்து தங்களை பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி 361 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். அக்டோபர் 26 நடைபெற இருக்கின்ற இந்த எலெக்ஷனுக்கு ஒரு மேயராக அல்லது வந்து கவுன்சிலராக ட்ரஸ்டியாக அப்படின்னு சொல்லி வெவ்வேறு பொசிஷன்ஸுக்கான தெரிவு தான் இடம்பெற இருக்கின்றது. இப்படி அதற்குத்தான் இந்த 361 பேரும் தங்களை பதிவு செய்திருக்கிறார்களாம். சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், விட்பியில் இருக்கின்ற ஒரு காலேஜ் இது வந்து என்ன சொல்லியிருக்கிறது அப்படி என்றால், அங்கே இருக்கின்ற மாணவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடும் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்த்து இவர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம் வருகின்ற நாட்களில் கனடாவின் தேவையை பொறுத்து அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறதாம். என்ன என்று சொன்னால், இது ஆரம்பித்து வைக்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கின்றதாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னீஷியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டாரியோ டூரம் காலேஜில் இருப்பவர்கள் அவர்கள்தான் தங்களுடைய கரியருக்கு வந்து வருங்காலம் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகின்றார்களாம். ஏனென்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கின்றதாம். 2035 75% வந்து இவி வாகனங்களை எடுத்துக்கொள்வதுதான் அதனுடைய எய்மாக இருக்கின்றது. என்று சொன்னால், இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய அந்த பச்சை வீட்டு விளைவுகளை வந்து குறைப்பது. அதே போன்று 2040 வந்து 90% எட்ட வேண்டும் அப்படி என்று சொல்லியும் இவர்களுக்கு ஒரு எய்ம் இருக்கின்றதாம். இப்படி இந்த மின்சார வாகனங்கள், ஹைபிரிட் வாகனங்கள் போன்றவை அவற்றினுடைய பாவனை வந்து அதிகரித்து செல்லும் போது அதை பழுதுபார்ப்பதற்கும் தேவையான டெக்னீஷியன்ஸ் இருக்க வேண்டும். அப்போதான் ஒரு பேலன்ஸ் இருக்கும், இல்லாவிட்டால் என்னாகும் அப்படி என்று சொல்லித்தான். இந்த நிலையிலே தான் இப்படி அந்த டெக்னிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய ஆண்டாரியம் டூரம் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படி என்று சொல்லி நம்பிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். 2:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

கனடாவின் ஆர்டிக் பிராந்திய பாதுகாப்பிற்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழான அமெரிக்காவே பிரதான அச்சுறுத்தல் என வட கனடாவின் 48% மக்கள் கருதுகின்றமை ஆர்டிக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பக ஆய்வுகளில் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திற்கு முன்னர் வட கனடாவைச் சேர்ந்த 37% மக்களே அமெரிக்காவை ஆர்டிக் பிராந்தியத்தின் அச்சுறுத்தலாக குறிப்பிட்டிருந்தனர். டொரண்டோ பெரும்பாகத்தில் இடம்பெறும் ஆயுத கடத்தல் குறித்த தகவல்களின் அடிப்படையில் பீல் பிராந்திய காவல்துறை மேற்கொண்ட 10 கால ரகசிய நடவடிக்கையில் 23 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றில் 15 துப்பாக்கிகள் நேரடியாக அமெரிக்காவிலிருந்து கனடாவை வந்தடைந்துள்ளதாக கூறியுள்ள காவல்துறை மேலும் பல துப்பாக்கிகள் அமெரிக்காவுடன் தொடர்பு பட்டு இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பினை சிறப்பு மேல் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் நௌபர் மௌலவி அடங்கலாக 15 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் மிகுதி 9 பேரை விடுவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காமராஜர் காலை உணவுத் திட்டத்தின் விரிவாக்கத்தினை முதலமைச்சர் விஜய் இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். 7500 மேலான பாடசாலைகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் இத்திட்டத்தினூடாக மேலதிகமாக 15,30,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது.

0: favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
0: It's East FM.
3: அறிவித்தல் ஒன்று, திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல். யாழ் மாதகல் விபுலானந்தர் வீதியை பிறப்பிடமாகவும் கனடா ஸ்கார்போரோவை வசிப்பிடமாகவும் கொண்ட முன்னாள் சக்தி ட்ரேடர்ஸ், விஆர்எம் பிரதர்ஸ் கொழும்பு, காவேரி என்டர்பிரைசஸ், நரேஷ் என்டர்பிரைசஸ் கனடா ஆகியவற்றின் உரிமையாளரான பிரபல வர்த்தகர் திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்கள் 21/9/2026 அன்று இறைவனடி சேர்ந்தார். அன்னார் காலம் சென்ற அமரர் முத்துலிங்கம் காந்திமதி அவர்களின் அன்பு மகனும், இராசரட்னம் அமரர் இராசம்மா ஆகியோரின் அன்பு மருமகனும், நளினாவின் அன்பு கணவரும், வைஷாலி வைஷ்ணவி ஆகியோரின் பாசமிகு தந்தையும், காலம் சென்றவர்களான இராமநாதி செல்லம்மா தம்பதிகள் மற்றும் கணபதி பிள்ளை செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு பேரனும், தனசீலன் டாக்டர், வரதசீலன் டாக்டர், மனோசீலன் காவேரி என்டர்பிரைசஸ் உரிமையாளர், விஜயசீலன் எஸ்பிஐசி யுஎஸ்ஏ ஆகியோரின் பாசிமிகு அண்ணாவும், வானதி வாணி, அபர்ணா பாபி, ஜெயந்தினி ஜெனா, அஞ்சனா ஆகியோரின் அன்பு மைத்துனரும், ஆராதனா ஆதித்யா ராம் சிவானி சிவ்யா ஸ்ரேயா ரம்பா ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும், சந்திரா கௌரி ரஞ்சன் செல்வன் இரா சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர்கள், ரஞ்சி தங்கா ரதி ஆகியோரின் பாசமிகுமை துணரும் ஆவார். அன்னாரின் இறுதி கிரியைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறியத்தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அது திரு சத்யசீலன் முத்துலிங்கம் அவர்களின் அமரத்துவ அறிவித்தல்.
4: 2:34 மிஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வெளியே வந்து நாங்கள் வெப்பநிலையை பார்க்கலாம். 17 டிகிரியாக இருக்கின்றது. இன்று அதிகூடிய வெப்பநிலை 18 டிகிரியாக இருக்கும். ஒரு 3 மணி அளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கிறோம். நாளை 19 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஓஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷா ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சுவையிலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக் மிடில்ஃபீல்டுக்கும் இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: லாக்மி ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மி ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுமையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 2892758795. You are in good hands with Allstate.
6: Podume fresh ya feel panna East FM kelunga.
7: Everything you like, everything you need is found only here.
6: East FM 102.7.

2:47 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. யோக் ரீஜனல் போலீசார் ஒரு டார்க் வெப் ட்ரக் டிராஃபிக்கிங் ஆப்ரேஷன் ஒன்றினை வந்து முறியடித்து 5 பேரை வந்து சார்ஜ் பண்ணியிருக்கணும் சொல்லி கூறியிருக்கிறார்கள். இதில் வந்து 3 மில்லியன் டாலர்ஸ் பெறுமதியிலான சட்டத்துக்கு புறம்பான போதை மருந்துகள் கைப்பற்றப்பட்டிருந்தன. ஒரு காபைன் அசோல்ட் ரைஃபிள், அதே போன்ற கிரிப்டோ கரன்சி, கேஷ், 1 மில்லியனுக்கும் அதிகமான இந்த கிரைம் மூலம் பெறப்பட்ட கேஷ் இப்படி என்று சொல்லி பல விடயங்களை கண்டறிந்திருக்கின்றோம் என்று சொல்லி கூறியிருக்கின்றார்கள். இதிலே ஒரு 5.5 கிலோகிராம் ஃபென்டனல், இது மட்டுமே போதுமா 48,000 உயிர்களை கொள்வதற்கு அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். இப்படி இது தவிரவும் இன்னும் ஏராளமான ட்ரக்ஸ் எல்லாம் இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 5 பேருக்கும் இப்போது ஏராளமான சார்ஜஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஒருத்தர் வந்து மிசிசாகாவை சேர்ந்த 38 வயதான நபர், அடுத்த செட்ரிக் ஒலிபானோ என்று சொல்பவர், அடுத்தவர் வந்து 23 வயதான ட்ரோனோ லெக்ஸியா ஒலிவர், அடுத்தவர் வந்து ஓக்விலை சேர்ந்த 42 வயதான புயி யாங் லாய், அடுத்தவர் வந்து வானை சேர்ந்த 34 வயதான பெஞ்சமின் என்பவர். சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படி என்று சொல்லி பார்த்தால், ஹாமில்டன் ஹெல்த் சயின்ஸ் ஊழியர்கள் யூனியன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 400க்கு அதிகமான வேலைகளை குறைக்கின்ற திட்டம் வந்து இருக்கின்றதாம் மருத்துவமனைகளில். ஆனால் இப்படியான ஒரு விடயம் நடைபெற்றால் அங்கே ஏற்கனவே இருக்கின்ற காத்திருப்பு நேரங்கள், அதே போன்று நோயாளிகள் தொழிலாளர்களுக்கான ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை, இவையெல்லாம் இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லித்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே அந்த பகுதியிலே 157 பதவிகள் வெற்றிடமாக இருக்கின்றனவாம். இந்த நிலையில தான் 413 பேருக்கு வந்து வேலைகள் குறைக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறதாம். அப்படி ஒரு விடயம் நடைபெற்றால் இது வந்து மிகவும் ஒரு சிக்கலான விடயத்தை தான் தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு நிறைய லாஸ்ட் இருக்குன்னா 40 மில்லியன் டாலர் செலவு குறைப்பதற்கு தான் இப்படியான வேலையில் வந்து கட்ட கொண்டு வரத்துக்கு முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கு. வேறட்ட கொஞ்சம் கடன் வாங்கி கொடுக்கலாமா? நான் பாவமாக இருக்கும், 1 மில்லியன் தான் கிடைத்திருக்கு என்றாலும் பரவாயில்ல. டொரண்டோவை சேர்ந்த ஒருவர் வந்து 1 மில்லியன் டாலருக்கு வந்து அதிபதியாகி இருக்கின்றாராம். லோட்டோ 649 கோல்ட் பால் ஜாக்பாட், இது வந்து 1st 1st அதிர்ஷ்டம் பார்க்கப்பட்டதாம். ஒலிவர் டபிள்யூ என்பவர், ஒலிவர் தான் இதை வென்றிருக்கின்றார். இவர் ஒரு ப்ரொஜெக்ட் மேனேஜராம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஒன்றிலே. இவர் ஆன்லைன் மூலம் OLG.CA மூலம் தான் இந்த டிக்கெட்டை வாங்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போது அவருக்கு தான் இந்த கோல்ட் பால் ஜாக்பாட் வந்து லாட்டோ 649 உடைய கிடைத்து 1 மில்லியன் டாலர்ஸ் கிடைத்திருக்கின்றதா. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்று செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோட ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: FM 102.7 eastfm.ca. உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ்.

0: முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67
2: 4164616401. வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
3: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
4: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: VG Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் Vijaya Jewelry இன் 2nd ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம்மின் வானிலையினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்தும் உங்களோடு ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இணைந்திரங்களில் ஈஸ்ட் எஃப்எம்

102.7 மற்றும் eastfm.ca ஊடாக அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:08 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் 16 டிகிரி செல்சியஸ், வெயில் பிரதானமாக இருக்கிறது. 15 டிகிரி செல்சியஸாக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் புதன்கிழமை பிரதானமாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. 17 டிகிரி செல்சியஸ் அதி கூடிய வெப்பநிலையாக இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் வாகன எரிபொருள் விலை 3% குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் FM 102.7 @gmail.com என்ற மின்னஞ்சல் மோரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச ஆமத் தம்
2: முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் East FM 102.7.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: எனக்கு நிறைய வேலை இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்கட்டாயமா முழுக்கிறா நீ. லீவா இருக்கணும்னு எனக்கு
3: லீவ போடு. போடு லீவ.
2: தேசத்துல லீவ் போட முடியாதுயா? சரியான ஆம்பளை யாரா? ஏரியா கோயா?
3: ஏதோ ஏரியா.
2: ஏரியாக்கு வாயா நீ?
3: ஏரியா சொல்லு.
2: ஏரியா பண்ணியாமா? வாடா நீ, வாடா நீ.
4: பே செல்வம், யார்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க?
3: அது ஒரு டம்மி பீஸ்பா.
2: கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ
3: மாதிரி வந்துட்டேன்ல பாத்துட்டு நீ பாட்டு ஒதுக்கி போற.
2: மணி என்ன?
3: நீயே சொல்லு.
2: மதியம் 3.
3: அதுக்கு
2: 2:59 வந்ததுன்னா என் ஆளு உன்னை புலந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச.
3: ஏன் நீ வேணாடி?
2: மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக இந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடா.
3: வந்தா
2: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன். ரொம்ப உக்கிரமா இருப்பேன்.
3: என்னுடைய
2: முரட்டத்தனத்தையும் போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு பூரா வன்முறையில் இறங்கிற கூடாது.
3: ஒரு
2: மனுஷன்
3: வேற எங்கடா வரணும்?
5: என்ன
2: முதல்ல சொல்லல ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன். அளவு வச்சு படிக்க பாக்குறேன்.
3: சும்மா ஒரு டைம் பாஸ்.
2: டைம் பாஸ்க்கா?
3: மாமையா, நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண இந்த வீடு.
0: சிரிச்சி சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
6: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வருக்கான ஆதரவில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோ முன்னிலை வகிப்பதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. தீர்மானித்துவிட்ட வாக்காளர்கள் மத்தியில் ஒலிவியா சோவுக்கான ஆதரவு 47%, டொரண்டோ மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கான ஆதரவு 40% அவதானிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசின் வரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதை ஜனவரி மாதம் வரை நீடிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஈரான் போர் காரணமாக கனடாவிலும் கடந்த மார்ச் மாதம் முதல் வாகன எரிபொருள் விலை உயர்வாக நீடிக்கும் நிலையில் மத்திய அரசின் இந்த வரிச்சலுகை நீடிக்கப்பட வேண்டும் எனும் கோரிக்கை பல்வேறு தரப்புகளாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை எழுப்பியுள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் அவரை காப்பாற்றுவதற்கே திமுக தொடர்ந்து முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் அதிகார மையமாக இருந்த முக்கிய நபர் ஒருவர் மூலமாகவே மோசமான சிறார் பாலியல் துஷ்பிரயோக குற்றங்களை புரிந்த வீரமணி தப்ப வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தில் இடம்பெறும் ஊழல்கள் தொடர்பில் ஜனாதிபதி கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாக பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் சாடியுள்ளார். விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: போமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும் ஏனா இது ஈஸ்ட் எஃப்எம்
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர் PSW ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் September 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: Ajax Nissan and Infiniti Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். ஆனித்து ட்ரிம் 2026 Nissan Kicks 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச Mohammed Lebi 437-477-7960 437-477-7960
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 647-268-2710
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்விட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777 mortgagesolutions.ca
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்
8: FM 102.7 East FM.ca

0: காற்றில் பரவும் இசை போல. தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல். பெருமை நிறைந்திருக்கின்ற தமிழ் இனத்தின் வரலாற்றில் மிக முக்கிய பங்கு மூவேந்தர்களுக்கு இருக்கின்றது. முற்கால சேர சோழ பாண்டியர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்களது பெயர்கள் அந்தந்த மன்னர்களின் கதைகளையும் பெருமைகளையும் பல்வேறுபட்ட சாதனைகளையும் எடுத்து எம்பும் வகையில் அமைந்திருக்கின்றன. அழகான தமிழில் தனித்துவமாக அமைந்த மூவேந்தர் சிலரின் பெயர்களை இந்த பதிவில் பார்க்கலாம். முற்கால பாண்டியர்களை பார்க்கின்ற பொழுது வடிம்பலம்ப நின்ற பாண்டியன், நிலந்தரு திருவிற்பாண்டியன், முதுகுடுமி பெருவழுதி, பெரும் பெயர் வழுதி ஆகியோரை கூறலாம். கடைச்சங்க பாண்டியர்களில் முடத்திருமாறன், மதிவாணன், பசும்பூன் பாண்டியன், பொற்கை பாண்டியன், இளம் பெருவழுதி, அறிவுடை நம்பி, பூதப்பாண்டியன், வெற்றிவேற்செழியன், கூடக்காரத்து துஞ்சிய மாறன் வழுதி, ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன், உக்கிர பெருவழுதி, மாறன் வழுதி, நல்வழுதி, குருவழுதி, இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறன், தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன், வெள்ளியம்பலத்து துஞ்சிய பெருவழுதி, நம்பி நெடுஞ்செழியன் என்று தொடர்ந்து செல்கின்றது. இடைக்கால பாண்டியர்களில் கடுங்கோன், அவனி சூளாமணி, செழியன் சேந்தன், அரிசகேசரி ஆகியோரை குறிப்பிடலாம். முற்கால சோழர்களின் பெயர்களில் செம்பியன், எல்லாளன், இளஞ்சேச்சென்னி, கரிகால் சோழன், நெடுங்கிள்ளி, நலங்கிள்ளி, கிள்ளிவளவன், கோப்பெருஞ்சோழன், கோச்செங்கணான், பெருநற்கிள்ளி ஆகிய தனித்துவமான தமிழ் பெயர்கள் திகழ்கின்றன. சேர மன்னர்களின் பெயர்களும் பல்வேறு கதைகளை பறைசாற்றுகின்றன. பெருஞ்சோற்று உதியஞ்சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், பல் யானை செல் கெழுகுட்டுவன், களங்காய் கண்ணி நார்முடி சேரல், சேரன் செங்குட்டுவன், ஆட்கோட்பாட்டு சேரலாதன், அந்துவஞ்சேரல் இரும்பொறை, மாந்தஞ்சேரல் இரும்பொறை, வாழியாதன் இரும்பொறை, குட்டுவன் இரும்பொறை, பெருஞ்சேரல் இரும்பொறை, இளஞ்சேரல் இரும்பொறை, பெருஞ்சேரலாதன், கோப்பெருஞ்சேரல் இரும்பொறை, குட்டுவன் கோதை, மாறிவெண்கோ, வஞ்சன், மருதம்பாடிய இளங்கடுங்கோ, கணைக்கால் இரும்பொறை, கோட்டம்பலத்து துஞ்சிய மாக்கோதை ஆகிய பெயர்களை குறிப்பிடலாம். இவ்வாறான மூவேந்தர்களின் பெயர்கள் வெறுமனே அந்தந்த மன்னர்களின் பெயர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் கடந்து வந்த பாதைகளையும் தமிழ் இனத்துக்கும் மொழிக்கும் அவர்கள் சேர்த்து தந்த பெருமைகளையும் கூறி நிற்கின்றன. தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம் லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478.

0: கனடா இவென்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். 2500 டாலருக்கு மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் 200 டாலர்கள் செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
1: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. Speeding, red light, careless driving மற்றும் criminal offense போன்ற traffic ticket பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services. 416-473-8472. Wagons Legal Services.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.

0: நேரம் 4:04 ஈஸ்டர்எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். வெளியில் 16 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்படுகின்றது. வெயில் பிரதானமாக இருக்கின்றது. நாளைய தினம் புதன்கிழமையும் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. 17 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கின்றது. இன்று இரவு 8:05 இலை உதிர் காலம் ஆரம்பிக்க இருப்பதை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அனைத்து கைபேசிகளிலும் நீங்கள் ஈஸ்டர்எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றினூடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்டர்எஃப்எம்.ca செல்வதனூடாக அங்கு நீங்கள் இலவசமாக இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம்.
1: ஜனவரி நிலவே நலம் தானா,

ஈஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:10 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. உலகிலேயே இப்பொழுது நாடுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டினுடைய மாணவர்கள் கணித அறிவியல் மற்றும் விஞ்ஞான அறிவியல் சிறந்து விளங்குகின்றார்கள் என்கின்ற புதிய பட்டியல் OECD-யினுடைய பட்டியல் வெளியாக இருக்கிறது. இந்த பட்டியலில் ஒரு முன்னணி இடத்தில் கனடா இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கணித அறிவில் சிறந்து விளங்குகின்ற நாடுகள் என்று பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த இளவயது மாணவர்களை பொறுத்தவரையில், பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கணித அறிவில் அவர்கள் இந்த அளவுக்கு சிறந்து விளங்குகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, உலகளாவிய ரீதியில் அனைத்து நாடுகளிலும் கனடா இவ்வாறு இந்த முன்னணி நாடுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது கனடா 10வது இடத்தில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுவேளையில் விஞ்ஞான அறிவு என்று பார்க்கின்ற பொழுது கூட கனடா இந்த பட்டியலில் 9வது இடத்தை பிடித்திருக்கின்றது. இவ்வாறு இளவயது மாணவர்களுடைய விஞ்ஞான அறிவினை பொறுத்தவரை குறிப்பாக இந்த இரண்டு பட்டியல், குறிப்பாக விஞ்ஞான அறிவாக இருக்கலாம், கணித அறிவாக இருக்கலாம், இந்த நாட்டினைச் சேர்ந்த மாணவர்கள் இவ்வாறு முன்னிலையில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால், முதல் இடத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சீனாவைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த இரண்டு விடயங்களிலும், இரண்டு சப்ஜெக்ட்களிலும், குறிப்பாக கணிதம் மற்றும் விஞ்ஞானமாக இரண்டு சப்ஜெக்ட்களிலும் முன்னணியில் திகழ்கின்ற மாணவர்களாக இருப்பதாகவும் இந்த புதிய பட்டியல் தெரிவித்திருக்கிறது. ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு.

0: போனோமே, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போனோம். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002 437-860-7002.
3: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408 416-970-2408.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
2: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
6: 8074-8074.

0: நேரம் 4:24 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நாளில் நாங்கள் மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ள போகின்றோம்.
1: மோகேஜ் ரீஃபினான்ஸ் தகவலுக்கு நாடலாம். மோகேஜ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடி பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் செகண்ட் மோகேஜினே ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றிருக்கின்றார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரேசல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி வகை அழைப்பதற்கு 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதே போல ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு கொமர்சியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அதற்கான மோக்கஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே, ஜிடிஏ தாண்டி வெளியே அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகை. அதுபோல குறிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் எக்யூட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்குகளை மேற்கொண்டு தருகின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகை. ஆகவே மோக்கேஜ் சம்பந்தமாக, ரீஃபினன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகையை நாடலாம். 416-821-4512 அழைக்க முடியும். இதுபோல குறிப்பாக நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்படி $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவரை நீங்கள் புதிதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது அதில் ஸ்டார்டிங் லோனாக $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த பிசினஸ் லோன் பற்றி நீங்கள் மேலதிக விவரங்களை நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களையும் இலவச ஆலோசனைகளும் வழங்குகின்றார் சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதே போல குறிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் பிரதான வங்கியில் ரினிவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை பீல் இண்டஸ்ட்ரூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கையும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை. இதே போல குறிப்பாக ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்தி கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகேஜாக பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகேஜினை பெற்று ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகேஜ் சம்பந்தமாக, ரீஃபினான்ஸ் சம்பந்தமாக 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகையை நாடலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். மிஸ் சாக்கலேஸ் கேவன் மோலுக்கு முன்பாக டொண்டோவில் ஜங்கன் ஷெப்படில் மிஸ் காப்ரோவில் மாக்கம் என்பதில் சந்திப்பு கரையில் அமைந்திருக்கிறது மோகேஜ் 24 சக்தி பகை. அழைப்பதற்கு 416-821-4512 416-821-4512.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடாவின் ஆர்டிக் பிராந்திய பாதுகாப்புக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழான அமெரிக்காவே பிரதான அச்சுறுத்தல் என வட கனடாவின் 48% மக்கள் கருதுகின்றமை ஆர்டிக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பு ஆய்வுகளில் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்துக்கு முன்னர் வட கனடாவைச் சேர்ந்த 37% மக்களே அமெரிக்காவை ஆர்டிக் பிராந்தியத்தின் அச்சுறுத்தலாக குறிப்பிட்டிருந்தனர். டொரண்டோ பெரும்பாகத்தில் இடம்பெறும் ஆயுத கடத்தல் குறித்த தகவல்களின் அடிப்படையில் பீல் பிராந்திய காவல்துறை மேற்கொண்ட 10 கால ரகசிய நடவடிக்கையில் 23 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றில் 15 துப்பாக்கிகள் நேரடியாக அமெரிக்காவிலிருந்து கனடாவை வந்தடைந்துள்ளதாக கூறியுள்ள காவல்துறை மேலும் பல துப்பாக்கிகள் அமெரிக்காவுடன் தொடர்பு பட்டே இருக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். மொத்தம் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பினை சிறப்பு மேல் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் நௌஃபர் மௌலவி அடங்கலாக 15 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் மிகுதி 9 பேரை விடுவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை முதலமைச்சர் விஜய் இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். 7500 மேலான பாடசாலைகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் இத்திட்டத்தினூடாக மேலதிகமாக 1530,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். பெஸ்டோ ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் 416-528-1407. இன்றைய பெஸ்டாக் நிகழ்ச்சியிலும் எங்களோடு குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியும். குணா, இந்த கிரிட்டிக்கல் இல்னஸை பெற்றுக் கொள்வது என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஆனாலும் அதற்காக அதிகளவு பணம் செலவிட வேண்டி இருக்கிறது. சில வேளைகளில் அவர்களுக்கு ஏற்கனவே ஏதாவது நோய் தாக்கம் இருந்தால், குறிப்பாக டயபெட்டிக் போன்ற வருத்தங்கள் இருந்தால், அவர்களால் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸை பெற முடியாது என்கின்ற ஒரு கவலையும் இருக்கிறது. இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா?
4: கிரிட்டிக்கல் இல்னஸ் இன்சூரன்ஸ் என்று வரும்பொழுது அது பொதுவாக ஸ்டாண்டர்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து 25 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணும். ஆனால் மெஜாரிட்டியான கிளைம், அதாவது வந்து கனடாவில் வந்து பொதுவாக ஹார்ட் சம்பந்தமான, கேன்சர் சம்பந்தமான வருத்தங்களுக்கே பே பண்ணப்படுகின்றது. அப்போ ஒரு 25 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ற ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை பெறுவதற்கு எந்தவித அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இல்லாமல் இருந்தால் தான் அவர்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிரைஸில் பெற முடியும். இன் அதர் வேர்ட், அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இருப்பவர்கள், அதாவது வந்து ஒரு டயபெட்டிக் கண்டிஷன், ஓ ஹை கொலஸ்ட்ரால், ஓ ஹை பிளட் ப்ரெஷர், அப்படியான அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவர்கள் கிரிட்டிக்கல் இல்னஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவது ஒரு சவாலாக இருக்கின்றது. ஆனால் இந்த 5 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய, அதாவது வந்து ஹார்ட் சம்பந்தமான 5 மெடிக்கல் கண்டிஷனை கவர் பண்ணக்கூடிய, ஹார்ட் அட்டாக், ஆர்டிக் சர்ஜரி, பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட் or repair, அதை விட கேன்சர் சம்பந்தமான, அதாவது கேன்சர், அப்ளாஸ்டிக் அனிமியா, பெனைன் பிரெயின் டியூமர், இப்படியான பேசிக்காக குறிப்பிட்ட வருத்தங்களை மட்டும் கவர் பண்ணும் கிரிட்டிக்கல் இல்னஸை அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் உள்ளவர்கள் கூட பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது வந்து நான் மெடிக்கல், மிகவும் குறைந்த கேள்விகளை இருக்கின்றன, அவர்களுக்கு அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரும் பொழுது அவர்கள் அந்த கிரிட்டிக்கல் இல்னஸுக்கான லிவிங் பெனிஃபிட்டை பெற முடியும். உதாரணத்துடன் பார்ப்போம். ஒரு 40 வயதான மேல் நான் ஸ்மோக்கர், ஒரு 50,000 கவரேஜ் அமௌண்ட் உள்ள ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை, 75 வயது மட்டும் அவருக்கு கவர் பண்ணக்கூடிய ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவதற்கு, அதாவது வந்து இந்த நான் மெடிக்கல், ஒரு குறிப்பிட்ட முக்கியமான வருத்தங்களை கவர் பண்ணக்கூடிய கிரிட்டிக்கல் இல்னஸை வாங்குவதற்கு வெறும் $27 மட்டுமே கோஸ்ட் பண்ணும். 50,000 கவரேஜ், 75 வயது மட்டும் கவரேஜ் இருக்கும். இது ஒரு நான் மெடிக்கல், அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன், அதாவது வந்து டயபெட்டிக்கோ அப்படியான அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் கூட அவர் அது குவாலிஃபை பண்ணி எடுப்பார். எனவே இது வந்து மிகவும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் என்பது வந்து, அதாவது ஹார்ட் சம்பந்தமான, கேன்சர் சம்பந்தமான வருத்தங்கள் இலகுவாக கனவேருக்கு வந்து போகின்றது. எனவே அவர்கள் இந்த இப்படியான ஒரு லிவிங் பெனிஃபிட் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜை பெறுவதன் மூலம் அவர்களுக்கு தேவையான அந்த லம்சம் டாக்ஸ் ஃப்ரீ மணியை பெற முடியும்.
2: பெஸ்டோ டிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி ஆலோசகர் குணா துரைசிங்கம் 416-528-1407.
1: The station with the best music.
5: East FM.
6: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லாக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போ.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
2: 4-6-6-8-8-4-1-6-6-4-9-6-3-8-8. உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 4-1-6-2-8-4-7000 Cash Point.
5: IBC Tamil Productions, பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
6: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில் வாழ்க்கை.
5: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
7: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
8: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
5: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
9: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நேரம் 4:49 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம்.
1: மோர்கேஜ் ஃபைனான்ஸ் அவருக்கு நீங்க நாடலாம். மோர்கேஜ் 24 சக்தி பகி இந்த பொழுது உங்களோடு. சக்தி பகி வந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
2: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு இருக்கிறது. தீர்வையும் தாண்டி இன்று பலருக்கும் வந்து நீங்க தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே உங்களுக்கான மோர்கேஜ் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை நீங்க தெளிவாக கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களே காரியாலயம் கொண்டு மோர்கேஜ் 24 நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விளைவு என்னன்னு சொன்னால் உங்களுடைய கடன் பிரச்சனை. அதாவது உங்களுக்கு 100,000 உங்களுக்கு டெப்ஸ் இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டுப்பாடு கிட்டத்தட்ட $3,000 வரை நீங்க பே பண்ணி கொண்டிருப்பீங்க. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்தால் ஹோம் இக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் நீங்கள் வந்து அந்த மந்த்லி பேமெண்டை ஆல்மோஸ்ட் $800 குறைத்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அது மட்டுமே உங்களை கிரெடிட் டைம் ஹெல்த்தியா வைத்திருக்க உதவும். அலையுங்கள் 416-821-4512 இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது பிரைவேட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது ஹை இன்ட்ரெஸ்ட் கூட மோர்கேஜ் இருந்தால் உங்களோட ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பாடுகளை 50% வரை குறைப்பது மட்டுமன்றி பிரதான வங்கியிலான டிடிஎஸ், கொஷியா, பிஎம்ஓ ஆகிய வங்கிகள் உங்களுக்கான மோர்கேஜ் வந்து செய்து தரப்படும். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோர்கேஜை வந்து மினிமம் 10% டவுனோட பிரதான வங்கியில் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜை பெற்றுத்தர முடியும். கடந்த 10 வருடங்களுக்கு மேட்டாக மோர்கேஜ் துறையிலே அனுபவம் கொண்ட முகர்கள் ஊடாக உங்களுடைய கமர்ஷியல் மோர்கேஜை வந்து நாங்கள் வந்து ஒரு பிரதான வங்கியில முடித்து தருவோம். அலையுங்கள் 416-821-4512. இது மட்டுமே உங்களுக்கான பிசினஸ் லோன் அப்ரூவல் வித்இன் 1 week. அதுவும் பிரதான வங்கியில் அப் டு 100,000 மட்டும் நீங்க குவாலிஃபை பண்ண உங்களுக்கு 2 இயர்ஸ் உங்களோட பிசினஸ் இருக்கணும். உங்களோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ஓவர் 650 மேல இருந்தால் நீங்கள் வந்து எம்மை அணுகலாம். அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours, நோ கிரெடிட் செக், நோ அப்ரேசல். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான டெய்லி கேஷ் ஃப்ளோ பிசினஸ் இருந்தால் உங்களுக்கான பிசினஸ் லோனை பெற்றுத்தர முடியும். அதாவது பிசினஸ் மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸ், அதாவது வந்து உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோ உங்களோட பேங்க்ல இருந்தால் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டோ அல்லது வந்து உங்களுக்கு வேறு டெய்லி கேஷ் ஃப்ளோ பிட்சா கேஷ் ஃப்ளோ வர பிசினஸ், உங்களுக்கான மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸை வந்து வித்தின் 24 hours அப் டு 100,000 மட்டும் நம்மால் பெற்றுத்தர முடியும். மொழி 24 நிறுவனத்தை அழைப்பதற்கு இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512 என்ற இலப்பத்தை அழைப்பதன் மூலம் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.
0: இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். அளிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஸ்டெஃபமின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்ய

0: சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டாண்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பிலிருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
4: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2ஆம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலப் ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் FM 102.7.
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

0: நேரம் 5:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 22 செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களின் நேரம் கூட 7 வரை கோஃபி டபுள் இணைந்து கொண்டு உங்கள் திரையில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-55-44-0-0 416-55-44-0-0

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5:08 இது காஃபி டபுள் டபுள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ஜிசி லாவணியா.
0: வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ருக்மணி?
2: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் இருவரும்?
1: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். வாக்கிங் போக போறீங்களா?
0: என்ன பாட்டு கேக்கலாம்?
1: மூன்று சதங்களால்
0: வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது.
1: வெளியில் 16 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும், 16 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் புதன்கிழமை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவது 19 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்.
0: ஈஸ்ட் எஃப்எம் இது காஃபி டபுள் டபுள். 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
2: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
1: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்த், 416-720-1184.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். Jiva Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
6: நல்ல பாட்டு நாலு விஷயம்.
7: FM 102.7
6: East FM.
8: நேரம் 5:17 இருக்கிறது. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
9: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
10: வணக்கம், நான் நவுண்டிலூர் சக்தி.
8: எப்படி இருக்கிறீங்க சக்தி?
10: என்ன
9: பாட்டு கேக்க போறீங்க?
8: அப்படி சொல்லிடணும், உடனே சொல்லிடணும் சக்தி. எல்லாம் மனசுக்கு வச்சிருக்கப்படாது.
10: எனக்கு சத்ரியன் திரைப்படத்திலிருந்து மாலையில் யாரோ மனசோடு பேச
9: தரலாம். எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி சக்தி, வணக்கம்.
10: நன்றி, வணக்கம்.
8: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் வலித்துக் கொண்டிருக்கிறது. 5:18.

0: நேரம் 5:24 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கோடை காலத்துடைய நிறைவு மணித்தியாலங்களில் இருக்கின்றோம். அப்ப 8:05 அப்படி டான்னு சொல்லி ஃபோல்ஸ் வந்துருமா?
1: அதுக்கு முன்னாடி நாங்க வீட்டை ஓடிடணும்,
0: கோடை காலத்திலேயே வீட்டை போயிடணும். வீட்டை இருந்து திரும்பி பார்க்கும் போது இலையுதிர் காலமா இருக்கணும். அடுத்த நேரில் நாங்கள் சந்திக்கலாம். கோபி டபுள் வணக்கம்.
2: வணக்கம் ரிஷி, வணக்கம் லாவணி. அப்படி இருக்கிறீங்க கோடை காலத்துல?
0: நாங்க கோடை காலத்துல நல்ல சுகமா இருக்கோம். நாளைக்கு நாங்க இன்னொரு சீசன்ல சந்திப்போம்.
2: என்ன
0: பாட்டு கேக்கலாம்
3: வணக்கம் சக்தி பகி.
4: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தேவை இருக்கின்றது. வந்து உங்களுடைய தேவை இருக்கும்போது நீங்கள் தொலைபேசி ஊடகம் அழைப்பதன் மூலம் உங்களுக்கான சேவையை வந்து நாங்கள் வந்து உடனே வழங்குகின்ற மோர்கேஜ் செய்ய முடியுமா முடியாதா என்று இன்டர்நெட்டில் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக அந்த மோர்கேஜ் சேவை வழங்கி கொண்டிருக்கிறது மோர்கேஜ் 24 நிறுவனம். அதே போல் இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம் வந்து உங்களுடைய கிரெடிட் கார்டு கடன் வந்து கிட்டத்தட்ட 100,000 இருந்தாலும் ஏதோ ஒரு கடனாக இருந்தாலும் ஒரு மினிமம் பேமெண்ட் வந்து ஒரு 29% இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஒரு $3,000 மந்த்லி பேமெண்ட் போகும். அப்படியான சூழலில் நீங்கள் இருந்தாலும் 100,000 ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் இக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் அந்த மாதாந்த கட்டுப்பணம் $800 பிளஸ் அது வட்டியை முதலும் சேர்த்து கட்டப்படும். உங்களுடைய லோ இன்ட்ரெஸ்ட் மற்றும் உங்களுடைய கிரெடிட் கார்டு உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரையும் ஹெல்த்தியாக வைத்திருக்க உதவும். அலையுங்கள் 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் இன்று வந்து பலருக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ரீஃபைனான்ஸ் பண்ண தேவை இருக்கும். உங்களோட மோர்கேஜ் செகண்ட் மோர்கேஜ் இருக்குமே, அல்லது வந்து உங்களுக்கு பிரைவேட் மோர்கேஜ் இருக்குமே, இல்லை பி சைட் இருக்குமே, அல்லது வந்து நீங்கள் வங்கியில் உயர் வட்டி செலுத்தி கொண்டிருப்பீங்க, கடன் வச்சிருப்பீங்க, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருந்தால் உங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் புதிய மோர்கேஜுக்கு கொண்டு போவதன் மூலம் அது வந்து பிரதான வங்கியாக இருந்தால் வந்து பிஎம்ஓ டிஇடி ஸ்கோஷி ஆகிய வங்கியில் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் குறைவாக இருந்தால் ஆல்டர்னேட்டிவ் லெண்டரை கூட 4.99 என்ற வட்டி வீதத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. ரீஃபைனான்ஸ் பண்ணுவதற்கு மாதாந்த கட்டுப்பணம் கிட்டத்தட்ட 50% வரை குறைப்பது மட்டுமன்றி உங்களுடைய கிரெடிட்டையும் ஹெல்த்தியாக வைத்திருக்க உதவும். அழையுங்கள் 416-821-4512
5: தொலைவை ஏற்படுத்தி உங்களுக்கான மோர்கேஜ் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.

0: FM தமிழின் இந்த மழுப்பியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Supra Mortgage Financial Solutions. Residential, commercial, first, second mortgages, refinance, renewal, equity line of credit. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள். Bad credit, consult proposal. Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution. Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-5656.
2: East FM, Tamil, Seidhigal.
3: டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வருக்கான ஆதரவில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சோ முன்னிலை வகிப்பதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. தீர்மானித்துவிட்ட வாக்காளர்களின் மத்தியில் ஒலிவியா சோவுக்கான ஆதரவு 47%, டொரண்டோ மாநகர சபை உறுப்பினர் பிராட் பிராட்ஃபோர்டுக்கான ஆதரவு 40% அவதானிக்கப்பட்டுள்ளது.
4: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசின் வரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதை ஜனவரி மாத நிறைவு வரை நீடிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஈரான் போர் காரணமாக கனடாவிலும் கடந்த மார்ச் மாதம் முதல் வாகன எரிபொருள் விலை உயர்வாக நீடிக்கும் நிலையில் மத்திய அரசின் இந்த வரிச்சலுகை தொடரப்பட வேண்டும் எனும் கோரிக்கை பல்வேறு தரப்புகளாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது.
3: தமிழ்நாட்டை உலுப்பியுள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் அவரை காப்பாற்றுவதற்கே திமுக தொடர்ந்து முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் அதிகார மையமாக இருந்த முக்கிய நபர் ஒருவர் மூலமாகவே மோசமான சிறார் பாலியல் துஷ்பிரயோக குற்றங்களை புரிந்த வீரமணி தப்ப வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
4: இலங்கை அரசாங்கத்தில் இடம்பெறும் ஊழல்கள் தொடர்பில் ஜனாதிபதி கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாக பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் சாடியுள்ளார். பாரிய விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நேரம் 5:34 நிமிடம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அனைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்கலாம்.
1: 416-55-44-0-4-0-416-55

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5:41. காஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் காஃபி டபுள் டபுளில் வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எப்படி இருக்கிறீங்க ஷல்வி?
1: வேலை செய்து கொண்டு என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: அன்பேசுவம் படப்பாட்டு உங்களுக்கு அண்டு வெயிட் பண்ணுது. வேலை முடியற டைம் இருக்கா?
2: இன்னும்
0: நாங்க இருந்து சொன்னது மயங்க கொடை வீட்டு ஓடி திரியிற நாங்க
2: இருந்து செய்வீங்க நாங்க ஓடி ஓடி திரியிருக்கோம்.
0: சரி சரி, பாட்டு வருது கேட்கலாம். நன்றி ஷல்வி.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம். வீட்டை போனோட சுத்தி போட்டுறோம்.
0: ஈஸ்ட் எஃப்எம்மில் கோஃபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5540-4040. 416-5540-4040.
0: சுத்தி போடுறதுக்கு நடக்க வேண்டி வருமோ?
1: அப்ப இருந்துருவோம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 4165352323 4165352323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: wow, அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanical Middlefield, Dikumidayal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகிறது. Smart Tutoring Center, 416-726-4417.
6: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
7: 437-860-7002.
8: நேரம் 5:50 இருக்கிறது. ஈஸ்ட் எஃப் எம் இல் இது காஃபி டபுள் டபுள்.
9: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர், வணக்கம்.
10: வணக்கம் ரசிலாவன், இரண்டு பேரும் காசிநாதன் கழகன்.
8: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க? வேலை நடக்குதா?
10: என்ன பாட்டு கேட்கலாம்? வீரா படத்துல ரஜினின்ற படத்துல இந்த மலைக்கோயில் வாசலின்
9: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி காசிநாதன்,
10: வாய்ப்புக்கு நன்றி. ரெண்டு வீரர்
9: நன்றி.
10: நேற்று கிடைக்கல, சாவி உண்டாயிடா.
8: சரி, நல்ல விஷயம், நல்ல விஷயம். நன்றி நன்றி, மீண்டும் பேசலாம் காசிநாதன்.
10: நன்றி நன்றி
9: நன்றி, வணக்கம்.
8: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-554-40

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 5:57 நிமிடமாக இருக்கின்றது.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் லாவண்யா, எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுமா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க கரண்? வேலை முடிஞ்சு போய் கொண்டிருக்கீங்களா விட்ட?
1: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: சரி சரி, பாடுங்களுக்காண்டி வருது இல்லைன்னு கேட்க போறோம் கரண்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. 7 வரை காஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040.

0: அந்த உலக மகா தத்துவத்துக்கு முன்னதாக நாங்கள் மோகேஷ் 24 வருகின்ற தகவல் தருகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ஸ்ரீஃபினான்ஸ் நாடலாம். மோகேஷ் 24 சக்தி வகை 10 ஆண்டுகளுக்கு மேலே அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720 மேல் இருக்கின்ற பொழுது அப்படி 100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு வருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி நேரடி அழைக்கின்ற பொழுது இது பற்றிய விவரங்கள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். இதேபோல நீங்கள் ஒரு புதிதாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கான ஒரு ஸ்டார்டிங் பிசினஸ் லோனாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். $75,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடி அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். இதேபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை தருகிறீங்களா? குறிப்பாக நீங்கள் ஜிடிஏ இருக்கலாம், ஜிடிஏ தாண்டி வெளியிலும் இவ்வாறான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானா, குறிப்பாக ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி மோகேஜை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகள் கூட மிக வேகமாக பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு கூடுதலான கடன் பிரச்சனை என்று சொன்னால், குறிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் ஈக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். உங்களுக்கு இதில் மிக வசதியாக வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. அலையங்கள் விவரங்களையும் இலவச ஆலோசனைக்கும் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். இதுபோல குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் கூடுதல் காலம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்கள் எல்லாம் ஒன்றாக்கி 50% வரை மேலதாக குறைத்து ஒரே மோகச்சாக கொண்டு வந்து உங்களுக்கு பிரதான வங்கியான டிடி ஸ்கோஷியா மற்றும் பீமா போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சை பெற்று தந்து மிக வசதியாக அனைத்துக்கும் ஒரு 1 பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி வகை. நேரடி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்க அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோகச்சினை நீங்க பிரதான வங்கியில் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் கூட அது வீல் என்ற சூடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னிலைப்படுத்தும் 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்க பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது நீங்க நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாக்கத்திலே 3 இடங்களில் தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512. 416-821-4512.

0: நேரம் 6:02 ஆகின்றது. கோபி டபுள் டபுள் வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது.
1: 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5-5-4-4-0-4-0-4-1-1-4-5-5-4-4-0-4-0.
2: உச்சி வீடு, மச்சி வீடு, மாடி வீடு, கூரை வீடு, மண்ணு வீடு.

0: ஆறு மணி ஏழு நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் செல்வா செல்வி, எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கிறேன்டா, நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க எல்லோரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். திருமதி செல்வா செல்வி, சொல்லுங்க, என்ன பாட்டு வந்திருக்கீங்க? இன்றைக்கு
2: எட்டு எட்டா வகுத்து கொள்ள இந்த பாட்டு தான் எனக்கு பிடிச்சது. என்னால் அந்த கவிஞர் நல்ல வடிவாக சொல்லி இருக்கிறார், எட்டுல விளையாடுறது விளையாட்டும் இல்ல, படிக்காதது அதுக்கு எங்கண்டு பதினாறுக்குள்ள பேந்தாங்கால
0: ஒவ்வொரு எட்டா பிரிஜு பிரிஜு சொல்லி இருக்கிறார்,
2: பிரிஜு பிரிஜு சொல்லி உலகம் சுத்தாதவன் மனிதனும் இல்லையாண்டு கொண்டே முடிச்சிருக்கிற உண்மையா பணத்தை தேடி அவ்வளவும் கிடைச்சதுண்டா ஒரு மனிதன் வாழ்க்கையில சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான்.
0: சரி சரி, படுக்கலாம். நன்றி திருமதி செல்வா செல்வி.
1: நன்றி.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் கேஸ் பிரைஸ் 3% குறைவடைய இருக்கின்றது.
1: வெளியில் 16 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 15 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் புதன்கிழமை 18 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவது, 19 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: ஈஸ்ட் எஃப்எம் இல் இது கோபி டபுள் டபுள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. கேளுங்க.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரபி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரபி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
4: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 4167882426. ப்ராப்பர்ட்டி வலியுவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
5: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa Muhammad Levy, 437-477-7960. 437-477-7960.
6: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM.
7: நேரம் 6:16 இருக்கின்றது. கோபி டபுள் டபுள் இணைந்திருக்கின்ற அடுத்த நேயரோடு பேசலாம்.
8: வணக்கம்.
9: வணக்கம். நம் தவிசி தாவண்யா இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
7: வணக்கம் சிவகுமாரன், எப்படி இருக்கிறீங்க?
8: என்ன செய்து
7: கொண்டிருக்கீங்க?
9: ஆமா, வசூல் ராஜா MBBS படத்துல இருந்து ஹரியரன் சாதனா சக்கம் இதுவரும் பாடிய காடு திறந்தே கிடக்கின்றது, காற்று மலர்களை உடைக்கின்றது என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன்.
8: எல்லோரும் விரும்பி கேட்கலாம். நன்றி சிவகுமாரன். வணக்கம்.
9: நன்றி வணக்கம்.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 6:22 கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: செல்வா கதைக்கிறேன்.
1: எப்படி இருக்கீங்க செல்வா?
2: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கின்றோம் செல்வா. எப்படி போகுது ஈவினிங் எல்லாம்?
2: ஈவினிங் அந்த மாதிரி போகுது.
0: நல்ல மாதிரி
2: தொடங்குறது என்றாலும் பரவாயில்ல. நான் இன்னும்
0: போட்டுருவோம்.
3: தொலைபேசியில் அழைக்கும் பொழுதே அது செய்ய முடியுமா முடியாதா, அல்லது நீங்க இருக்கிற வங்கியில் வைத்துக் கொள்ளலாமா, மிக தெளிவாக உங்களுக்கு ஆலோசனை கூறி அந்த மோர்கேஜை வந்து நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 1000 மேற்பட்ட மோர்கேஜ் புதுசே நிறுவனம் மோர்கேஜ் 24 நிறுவனம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் வந்து இன்றைய சூழலில் வந்து நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டியில் வந்து செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், அல்லது பிரைவேட் இருக்கலாம், அல்லது பிசைட் இருந்தால் ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணம் கிட்டத்தட்ட 50% வரை குறைப்பது மட்டுமன்றி குறைந்த வட்டி வீதத்தில் மோர்கேஜை பெற்றுக் கொள்ளலாம். உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு ஏசைட் பேங்கான டிடி ஸ்கோஷியா பிஎம்ஓ ஆகிய வங்கியில் செய்வோம் மாதாந்த கட்டுப்பணம் 50% வரை குறைத்துக் கொள்ளலாம். இல்லை உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைவாக இருந்தாலும் கூட கடன் எல்லாத்தையும் உண்டாக்கி பி சைட்ரை வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ரு மால அந்த மோர்கேஜ் செய்து தர முடியும். அழைக்க வேண்டிய இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512 இல்லை உங்களுக்கு ரீஃபைனான்ஸ் பண்ண முடியாது, ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ண டைம் இருக்குது, ரினிவலுக்கு டைம் இருக்குது என்றால் அந்த அதே கடனை நீங்கள் ஹோம் இக்விட்டி லோனாக பெற முடியும். ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டுப்பணம் கிட்டத்தட்ட $3,000 மட்டும் பே பண்ணுவீங்க. அதே பணத்தை வந்து நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் அந்த தேவைப்பட்ட கடனுக்குரிய அமௌண்ட்டை மட்டும் ஹோம் இக்விட்டியாக போயிட்டீங்கன்னா 100,000 நீங்கள் கட்டுற காசு $800 வட்டியும் முதலும் சேர்த்து உங்களோட கிரெடிட்டை ஹெல்த்தியாக வைத்திருக்க உதவும். பிளஸ் உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்களை கிட்டத்தட்ட ஒரு $24,000 மேலே நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. 100,000 டெப்ஸ் இருந்தால் அழையுங்கள் மோகி 24 நிறுவனத்தை. 416-821-4512 416-821-4512. ஜிடிஏ பெரும்பாலத்திலேயே 3 காரியாலயங்களை கொண்டு கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக 1000 மேற்பட்ட மோர்கேஜ்களை பூர்த்தி செய்த நிறுவனம் மோகி 24. அதேபோல் இன்று வந்து கொமர்ஷியல் மோர்கேஜ்லையும் வந்து பல ஆண்டு காலமாக பல சேவைகளை வழங்கி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் மட்டும் ஒரு ஈச் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பிளாஸா ஆல்மோஸ்ட் $10 million மேலே ஒரு பிரதான வங்கியில் அதற்கான மோர்கேஜ் செய்து கொடுத்தாங்க. அதே போல் உங்களுக்கு சிறிய பெரிய எந்த ஒரு கொமர்ஷியல் மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு டவுன் பேமெண்ட் இல்லாமல் குறைந்தது 10% 30% மட்டும் போகும். ஆனால் மிக கூடிய ஃபைலில் வந்து நாங்கள் 10% டவுன் பேமெண்ட்டோட கமர்ஷியல் மோர்கேஜ் முடித்துக் கொடுத்துருக்கோம். அழையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்தை கலைப்பதன் மூலம் நீங்கள் உங்களை மோர்கேஜ் தேவையில் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அவை அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 என்று இலக்கத்தை கலைப்பது மூலம் நீங்கள் அந்த மோர்கேஜ் தேவையில் பூர்த்தி செய்து கொள்ளலாம். இதே போல் எந்த ஒரு ரீஃபைனான்ஸ் தேவையாக இருந்தாலும் செகண்ட் மோர்கேஜாக இருந்தாலும் அல்லது பிசினஸ் லோனாக இருந்தாலும் நீங்கள் அழைக்க வேண்டிய நிறுவனம் மோர்கேஜ் 24. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் குறித்துக் கொள்ளுங்கள். மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca தமிழ் செய்திகள்.
1: கனடாவின் ஆர்க்டிக் பிராந்திய பாதுகாப்புக்கு ட்ரம்ப் நிர்வாகத்தின் கீழான அமெரிக்காவே பிரதான அச்சுறுத்தல் என வட கனடாவின் 48% மக்கள் கருதுகின்றமை ஆர்க்டிக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு கண்காணிப்பக ஆய்வுகளில் அவதானிக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்துக்கு முன்னர் வட கனடாவைச் சேர்ந்த 37% மக்களே அமெரிக்காவை ஆர்க்டிக் பிராந்தியத்தின் அச்சுறுத்தலாக குறிப்பிட்டிருந்தனர்.
2: டொரண்டோ பெரும்பாகத்தில் இடம்பெறும் ஆயுத கடத்தல் குறித்த தகவல்களின் அடிப்படையில் பீல் பிராந்திய காவல்துறை மேற்கொண்ட 10 கால ரகசிய நடவடிக்கையில் 23 துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றில் 15 துப்பாக்கிகள் நேரடியாக அமெரிக்காவிலிருந்து கனடாவை வந்தடைந்துள்ளதாக கூறியுள்ள காவல்துறை மேலும் பல துப்பாக்கிகள் அமெரிக்காவுடன் தொடர்புபட்டு இருக்கலாம் என தெரிவித்துள்ளனர். மொத்தம் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
1: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தீர்ப்பினை சிறப்பு மேல் நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட 24 பேரில் நௌஃபர் மௌலவி அடங்கலாக 15 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நீதிமன்றம் மிகுதி 9 பேரை விடுதலை செய்துள்ளது.
2: தமிழ்நாட்டில் காமராஜர் காலை உணவு திட்டத்தின் விரிவாக்கத்தினை முதலமைச்சர் விஜய் இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். 7500 மேலான பாடசாலைகளுக்கு விரிவாக்கம் செய்யப்படும் இத்திட்டத்தினூடாக மேலதிகமாக 15,30,000 மாணவர்கள் பயனடைவார்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
3: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
0: ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள்.
2: 6:32 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பாபி கதைக்கிறேன்.
1: வணக்கம் பாபி, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம் பாபி. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
4: படம் வந்து தேவா, அதுல சுரேந்திரர் பாடின சின்ன பையன் சின்ன பெண்ணை காதலித்தால் பாட்டு வேறும் பாட்டு வேறும்
1: பாட்டு உங்களுக்கு அனி வெயிட் பண்ணது எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி பாபி.
4: நன்றி நன்றி. இது இருக்கும். வணக்கம்.
2: நன்றி. வணக்கம்.
1: ஈஸ்ட் FM 102.7 இது கோஃபி டபுள் டபுள்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ். 416-970-2408. 416-970-2408.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய 2 வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனையை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
4: 416-461-6401.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
5: நேரம் 6:40. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
6: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் ரவி சரைக்கிறேன். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுமா இருக்கின்றோம் ரவி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: ஓம் நல்ல சுமா இருக்கிறோம்.
5: சொல்லுங்க, வேலையில முடிஞ்சா நடக்குது?
6: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
7: கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்திலிருந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பெண்ணு கிடைச்சான்ற பாடல்.
5: பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது எல்லாரும் கேட்கலாம் ரவி, மீண்டும் பேசலாம்.
7: உங்களோட கலைச்சல் மகிழ்ச்சி, மீண்டும் பேசலாம். நன்றி, வணக்கம்.
6: நன்றி
5: நன்றி நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது கோஃபி டபுள் டபுள். நேரம் 6:41 ஆகி இருக்கின்றது. 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்க இருக்கின்றது.

0: நேரம் 6:45 கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபமின் காஃபி டபுள் டபுள்.
1: மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
2: வணக்கம் சக்திபகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 தொலைபேசியில் அழைக்கும் பொழுது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இதே சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்க கால் பண்ணி கேட்கக்கூடிய மோர்கேஜ் செய்யல நல்லமா கூடாதா, அது செய்வதென்றால் எந்த வங்கியில இந்த வட்டி வேத்திரப்படலாம், அவ்வளவு கோர்ஸ் பண்ண முடியும் தெளிவாக கூறி ஜிடிஏ பெரும்பாலத்திலேயே மோர்கேஜ் 24 நிறுவனம் 3 இடங்களிலே சேவையாட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம், உங்களுக்கு வந்து செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், உங்களுக்கு பிரைவேட் மோர்கேஜ் இருந்தால், கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ் இருந்தால், ஒரு மோர்கேஜ் ரினியூவல் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தால், ரினியூவல் வார சந்தர்ப்பம் இருந்தால், ஒரு ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணங்களை கிட்டத்தட்ட 50% வரை குறைப்பது மட்டுமன்றி பிரதான வங்கியிலான பிஎம்ஓ டிஏடிஸ் கோஷியா வங்கியில் செய்ய தருவோம். அப்படி உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் லோவலாக இருந்தாலும் கூட குறைந்த வட்டி விதத்தில் பிசை கிரெடிட் யூனியன் உங்களுக்கான மோர்கேஜ் செய்து தர முடியும். அலையுங்கள் 416-821-4512. மோர்கேஜ் 24-416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ரீஃபைனான்ஸ் பண்ண இயலாது, இரண்டாம் உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ண முடியாது, என்ன டேர்ம்ஸ் இருக்கு, ஆனால் கடன் இருக்கின்ற சூழலில் நீங்கள் இருந்தால், ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தாலும் உங்களோட மாதம் கட்டுப்படங்கள் கிட்டத்தட்ட $3,000 பே பண்ணுவீங்க, பிளஸ் கூட கிரெடிட் ஸ்கோரும் குறைந்து செல்லும். அப்படி ஒரு சூழல் நீங்கள் உங்களுக்கான ஹோம் இக்விட்டி லோனை பெற்றுக் கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ணாமல் சே அரௌண்ட் 100,000 ஹோம் இக்விட்டி லோன் எடுத்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட் ஒரு $600-$800 தான் வரும். நீங்கள் 3,000 கட்டுற இடத்துல $600 கட்டுவீங்க, ஒரு $2,400 பெர் மந்த் நீங்கள் மட்டுமே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் ஹெல்த்தியாக இருக்கும். மோர்கேஜ் 24-416-821-4512. 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைக்கலாம். இது மட்டுமே உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் வந்து, அதாவது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற லெண்டர்ஸ் கூட உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் வந்து கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ லெண்டர் வந்து ஜஸ்ட் ஹியூஜ் பெரிய மோர்கேஜ் இருந்தாலும் கூட எங்களை இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் $10 million ஒரு பிளாசா அப்படிங்கிற ஒரு மோர்கேஜ் வந்து நாங்கள் செய்கிறாங்க வித் 10% டவுனோட. அதே சூழலில் நீங்கள் இருந்தால் ஒரு ஹியூஜான கமர்ஷியல் மோர்கேஜை வந்து நம்மால் ஹேண்டில் பண்ண தர முடியும். ஆகவே நீங்கள் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை அழைப்பதற்கு கமர்ஷியல் மோர்கேஜை குறைந்த டவுன் பேமெண்ட் பெற்றுக்கொள்வதற்கு 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அலையுங்கள் கமர்ஷியல் மோர்கேஜை பெற்றுக் கொள்வதற்கு. அதையும் தாண்டி இன்று வந்து பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம் வந்து உங்களோட பிசினஸ் லோன். அதாவது நீங்க ஒரு லொகேஷன் இருக்கு, பிசினஸ் ஒன்று ரன் பண்ணி கொண்டிருக்கீங்க என்றால் அப் டு 2 இயர்ஸ்க்கு மேல உங்களோட பிசினஸ் இருந்து 650 உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ஆயிருந்தால் உங்களுக்கான பிசினஸ் லோன் அப் டு 100,000 மட்டும் பெற்று தருகிறோம். அலையுங்கள் 416-821-4512. இது மட்டுமன்றி உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours. அலையுங்கள் 416-821-4512. மற்றும் உங்களுக்கான பர்ச்சேஸுக்கான மோர்கேஜ் வந்து, அதாவது உங்களை வீடு வரப்போகுது, பில்லட் வரப்போகுதுன்னா நீங்க ஏர்லியா எங்களை கன்சல் பண்ணும்போது உங்களோட பர்ச்சேஸ் மோர்கேஜ் குறித்த நேரத்தில் நாங்கள் க்ளோஸ் பண்ணி தருவோம். பிரதான வங்கியில் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள் 416-821-4512. 416-821-4512. நன்றி.
1: நேரம் 6:49 இருக்கின்றது. இத்தோடு இன்றைய கோஃபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
0: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தொடர்ந்து நம்ம உரிமையை தோத்து வழங்குவதற்கு நிபாஜினி மற்றும் சஹானா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
0: லாவண்யா,
1: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்,
2: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ், விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம், மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் லைவ், ரஞ்சன் ஆலப்ராஜு, ராகுல் நம்பியார் இவர்களுடன், மாலவிகா சுந்தர், வேல்முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கெனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் .ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபுரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989. Some conditions may apply.
5: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
2: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோத் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன், 6477083440.
4: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
7: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்றுத் தருகின்றார்.
7: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4574-0651, 4164570651. Conditions apply.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில், எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி

0: உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு மேஜர் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS அகாடமி பிரெஞ்சு டியூட்டரிங். இன்றே அழையுங்கள். 6476088447.
1: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
2: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2 ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.

0: காலையில இருந்து வேலை, வேலை முடிஞ்சா வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேக்குறேன்னு ஜோசி கேக்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம்ல நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
5: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
4: இந்த உற்சாகத்துக்கு எதுவும் காரணங்கள் இருக்கா, இல்லாட்டி
5: ஒரு எந்த விதமான காரணம் இல்லை? உங்களை பார்த்தவன அந்த உற்சாகம் தானா வருது?
4: என்னாலதான் உங்களுக்கு அந்த உற்சாகம்
5: அதேதான்
4: பார்த்தவன நீங்க வாழ்றீங்க மாதிரி. சரி, நல்லா இருக்கு. சரி, நாங்களும் தொடர்ந்து 9 மணி வரைக்கும் நம்ம உரிவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். என்று செப்டம்பர் மாதம் 22 நிகழ்ச்சியோடு தான் நீங்களும் இணைந்திருக்க போகின்றீர்கள்.
5: ஆமாம், தொடர்ச்சியாக நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் .ca வழியாகவும், அதே வேளையில் எங்களுடைய ஆப்பை வந்து நீங்களும் ஒரு ஆப்பாக உங்களுடைய போனில் டவுன்லோட் செய்து நீங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக உலகில் எங்கிருந்தாலும் இந்த நேரமும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 4168241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
4: வெளியே காலநிலை தற்போது 16 டிகிரி செல்சியஸ், உணர்நிலையும் 16 இருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 11 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 8 உணரப்படும். அது மட்டுமில்லாமல் நாளைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகூடிய வெப்பநிலையாக மதிய பொழுதுகளில் 18 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 19 உணர இருக்கின்றது. வாகன இருப்பவரின் விலையையும் பார்த்தெல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 முதல் 3% குறைவடைய இருக்கின்றது டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன இருப்பவரின் விலை.
5: தொடர்ச்சியாக 2 மணி நேரமும் நாங்கள் நம்முறின் நிகழ்ச்சியில் வளமை போல கொண்டு வர அத்தனை விஷயங்களும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகளும் இருக்க போகின்றது. ஆனால் முக்கியமாக முதல் மணி நேரத்தில் என்னென்ன செய்யப்படும் அப்படின்றத ஞாபகம்

0: முதல் பாடலை எடுத்து தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியோடு இருந்திருக்க போகின்றோம். அதுக்கு பிறகு நல்லதா நாலு விஷயம் நல்ல கருத்து நாங்க சொல்ல போறோம்.
1: நாங்க வந்தாலே நல்லதான்
0: கருத்தா தான் பேசுவோம். அது இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா கருத்தா சொல்ல போறோம். அதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, முதன்மை மூன்று பகுதியில் முக்கியமான மூன்று இம்பார்ட்டன்டான செய்தியை வந்து நாங்களும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது இன்றைக்கு ஹாட்டா ட்ரெண்டிங்கா என்னென்ன இருக்கு அப்படின்றத வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் நேரம்.
1: சரி, அதே போல இரண்டாவது மணித்தியாலத்துல நேர்களோடு கலகலப்பாக பேச போகிறோம். அதற்கான போட்டி நிகழ்ச்சி இன்று அள்ளித்தந்த பூமி போட்டி நிகழ்ச்சி இன்றும் உங்களுக்காக காத்திருக்கிறது ஒரு கேள்வியோடு. அதைத் தொடர்ந்து செய்திகள் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இன்றும் நிகழ்ச்சியில் வர காத்திருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அழகழகான பாடல்களும் இரண்டு மணித்தியாலங்கள் உங்களுக்காக. எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இஸ்டெஃப்எம் வானொலியில். இது நம்ம ஊர் ஈவினிங்.

0: ஏழுமணி 10 நிமிடம் மிஸ்டர் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் நம்ம ஊரிவின் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். சரி, நாங்கள் இந்த பொழுதில் தங்கத்தமிழ் வார்த்தை பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
1: ஆமாம், தங்கத்தமிழ் வார்த்தை பகுதியில் இன்றைய நாள் நாங்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கும் அந்த வார்த்தை கமலும்.
0: கமலும் என்றால் நறுமணம் வீசும், மனம் பரப்பும் என்ற அர்த்தமாக இருக்கின்றது.
1: ஆமாமா, பூக்கள், சந்தனம் அல்லது நறுமணம் பொருட்கள் தங்களின் இயற்கை மனத்தை நாலா பக்கமும் பரப்பும் நிலையை குறிக்கும் ஒரு கவித்துவமான சொல்லாக இது பார்க்கப்படுகின்றது.
0: குறிப்பாக இது குறிஞ்சி பாட்டு என்ற பழமையான நூலில் பயன்படுத்தப்பட்ட சொல்லாக இருக்கின்றது. இன்றைய தங்கத்தமிழ் வார்த்தையாக எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் சொல் கமலும் என்பதாகும். சிறிதெல்லாம் இருக்கும் பொழுது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயம் இருக்கு சஹானா.
1: நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு, தம்பிடமா இருக்கு, சொல்லுங்க.
0: சொன்னாலே ஏதாச்சும் பிரச்சனையா தான் சொல்லுவீங்க, என்ன மாதிரி சொல்றீங்க. இன்றைய தினம் வந்து ஆபீஷியலி ஃபால்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறது. இலையுதிர்
1: முடிஞ்சிருச்சு,
0: சம்மர் முடிஞ்சிட்டு சுவாகா சொல்ற மாதிரி இன்றைய தினம் அபிஷியலாக இலையுதிர் காலம் ஆரம்பிச்சிருக்கின்றது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றையிலிருந்து நீங்களும் உங்களோட ஜாக்கெட் எல்லாம் எடுத்து கழுவி ரெடி பண்ணுங்க,
1: தட்டுங்க
0: என்று சொல்லிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இதையும் சொல்லிட்டோமே, December 21 தான் அபிஷியல் விண்டரும் ஆரம்பிக்க போதும்.
1: ரொம்ப தூரத்துல
0: அதை சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கொள்ளலாம் இல்லையா, அதுக்காக தான் அதை சொல்றோம்.
1: அது சரி.
0: 7:12 இஸ்தபம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.
2: யுவர் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் விஜய் பேசுறேன். என்ன ஒரு நடிகனாக்கி இளைய தளபதிங்கிற கௌரவத்தையும் கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நன்றி. உங்க எல்லாரையும் நேரில் பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதனால தான் இப்படி ஒரு வழி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். உலகத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. உங்க எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, அதே மாதிரி தான் எனக்கும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை பற்றி யாராவது தப்பாக பேசுனா நீங்கள் விட்டு கொடுப்பீங்களா? அதே மாதிரி தான் நானும். என் அப்பா அம்மா இருந்தால் கூட விட மாட்டேன். என்னை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கேட்டால் மிஸ்டர் கிளீன்னு சொல்லுவாங்க. பொய், சுத்த பொய். என்கிட்ட கூட ஒரு சின்ன வீக்னஸ் இருக்குது. பொண்ணுங்களை எங்கே பார்த்தாலும் சரி எனக்கு இல்தக்க சையாக வந்துடும். அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா?

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 செம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
4: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
5: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
6: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
7: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
8: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: தொடங்குவது மிக எளிதாக இருக்குமா? இதுக்கு வந்து என்ன பெயர் வச்சிருக்கு? அதாவது உளவியல் நிபுணர்கள் வந்து இதுக்கு ஜைகர்னிக் எஃபெக்ட் என்று வந்து பெயர் வைத்திருக்கிறார்கள்.
1: அதாவது மனித மூளை முடிவடைந்த வேலைகளை விட அரைகுறையாக நிற்கும் இல்லாவிட்டால் பாதியில் நிறுத்தப்பட்ட வேலைகளையே அதிக விழிப்புணர்வுடன் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும் என்பதுதான் இதனுடைய கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு கட்டுரையை எழுதும் போது இல்லாவிட்டால் ஒரு ப்ராஜெக்டை நீங்க செய்யும் போது அதை முற்றிலுமாக முடித்துவிட்டு நிறுத்துவதற்கு பதிலாக கொஞ்சம் நடுவிலே விட்டு, அதாவது நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு அதனுடைய அதை முடிக்கும் பொழுது அதில் இருக்கும் விழிப்புணர்வு அதிகமாக இருக்கும். அதாவது பெரியோர் வேலையை செய்யும் பொழுது நீங்க பாதியில விட்டுட்டு திரும்ப தொடங்கலாம்.
0: ஆமாம், அடுத்த நாள் வந்து வேலையை தொடங்கும் போது அடுத்து என்ன செய்வது என்ற தொடக்கம் வந்து, அதாவது இந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்காது, சோம்பலம் இருக்காம உடனடியா வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்க சென்றுவீங்க அப்படின்றதான் இந்த கருத்தாக இருக்கிறது.
1: நல்லதான விஷயம் பகுதியில நாங்க அந்த கருத்தை தான் பார்த்தோம்.
0: இந்த பகுதியில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டிருந்து கொள்ளலாம்.
2: மேலும் பெரும்பாகத்திலே மூன்று அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக உங்களுடைய மோகேஜ் சம்பந்தமாக அல்லது ரீஃபைனான்ஸ் சம்பந்தமான எந்த ஒரு தேவைகள் அல்லது அது பற்றிய இலவச ஆலோசனை பெற்றுக் கொள்ளும் நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டது, உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். இதேபோல நீங்கள் ஒரு பிசினஸை ஆரம்பிக்கிறது புதிதாக ஆரம்பிக்கின்ற ஒரு பிசினஸ் ஆயிருந்தால் அதில் அப் டு $75,000 வரை நீங்கள் ஸ்டார்டிங் லோனாக பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகிம். நேரடி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். இதேபோல குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு சொல்லி ஏராளமான கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை நீண்ட காலம் செலுத்திக் கொண்டிருந்தா இந்த கடன்கள் எல்லாம் ஒன்றாக்கி உங்களுக்கு 50% வரை கடன் சுமையை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்தில் மோக்கச்ச பெற்று ஒரு ஒன் பேமெண்டாக அனைத்துக்கும் ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்றுத்திருக்கின்றார் மோக்கச் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். 5 லட்சம் ஏற்பட்டிருக்கின்றார்

0: டொராண்டோவின் அடுத்த நகர முதல்வருக்கான ஆதரவில் தற்போதைய நகர முதல்வர் ஒலிவியா சவ் முன்னிலை வகிப்பதாக தொடர்பு மூலோபாய நிறுவனத்தின் புதிய கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. தீர்மானித்துவிட்ட வாக்காளர்களின் மத்தியில் ஒலிவியா சவுக்கான ஆதரவு 47% டொராண்டோ மாநகர சபை உறுப்பினர் பிராட்போர்டுக்கான ஆதரவு 40% அவதானிக்கப்பட்டுள்ளது.
1: கனடாவின் வாகன எரிபொருள் விலைகளில் மத்திய அரசின் வரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதே ஜனவரி மாத நிறைவு வரை நீடிக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை நிதியமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஈரான் போர் காரணமாக கனடாவிலும் கடந்த மார்ச் மாதம் முதல் வாகன எரிபொருள் விலை உயர்வாக நீடிக்கும் நிலையில் மத்திய அரசின் இந்த வரிச்சலுகை தொடரப்பட வேண்டும் எனும் கோரிக்கை பல்வேறு தரப்புகளாலும் முன்வைக்கப்பட்டிருந்தது.
0: தமிழ்நாட்டை உழுப்பியுள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் அவரை காப்பாற்றுவதற்காகவே திமுக தொடர்ந்து முயற்சிப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த திமுக ஆட்சியில் அதிகார மையமாக இருந்த முக்கிய நபர் ஒருவர் மூலமாகவே மோசமான சிறார் பாலியல் துஷ்பிரயோக குற்றங்களை புரிந்த வீரமணி தப்ப வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை அரசாங்கத்தில் இடம்பெறும் ஊழல்கள் தொடர்பில் ஜனாதிபதி கண்ணை மூடிக்கொண்டிருப்பதாக பொதுஜன பெருமன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் சாடியுள்ளார். பாரிய விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ சிறையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கைருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச ஆமட் தம்சீன் 437-860-7002 437-860-7002
2: Sandus Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal, Ingu Mattume, Dr. Pavithra Nandishwarar, Serviye Valangukira, 416-299-1020.
3: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமீட் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரூவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598
4: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபியூட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8 6 4 7 3 0 2 5 7 4 8 camsonics.com
6: Easy tune பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7

0: நேரம் 7:45 எஸ்எஃப்எம் 102.7 இணைந்திருக்கின்றோம். இந்த பொழுதில் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதன்மை 3 பகுதியோடு செய்திகளை பகிர்ந்து கொள்ள நேரமாக இருக்க போகிறது.
1: நிச்சயமாக உலகத்தில் மற்றும் உள்ளூரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நேரம். அந்த வகையில் பிரதமர் மாக்கானி காசா மற்றும் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்காக கனடா புதியதாக $100 மில்லியன் உதவி வழங்கும் என்று அறிவித்திருக்கின்றாராம்.
0: இதில் $80 மில்லியன் மனிதாபிமான உதவிக்கும், மீதமுள்ள தொகை பாதுகாப்பு நடவடிக்கை மற்றும் பாலஸ்தீன காவல்துறைக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்திற்கும் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது.
1: அதுவும் ஐநா பொது சபை கூட்டத்தில் தான் இந்த அறிவிப்பு அவர் வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது.
0: அதே மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்துடன் ஆர்க்டிக் பாதுகாப்பை வளப்படுத்தும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்.
1: இதன்படி டென்மார்க் கட்டுப்பாட்டில் உள்ள கிரீன்லாந்தில் அமெரிக்கா ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்தவும் விண்வெளி தளத்தை மேம்படுத்துவதுடன் 2 புதிய பாதுகாப்பு தளங்களையும் அமைக்கவும் முடியும் இந்த ஒப்பந்தத்தின்படி என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
0: ரஷ்யா மற்றும் சீனாவின் ஆர்க்டிக் நடவடிக்கைகளை எதிர்கொள்வதே இதன் முக்கிய நோக்கம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
1: கிரீன்லாந்து வந்து எதிர்காலத்தில் சுதந்திரம் பெற்றாலும் அதன் இறையாண்மை மற்றும் தன்னாட்சி உரிமை மதிக்கப்படும் என்றும் இந்த ஒப்பந்தம் தொடரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் டிரம்பின் கிரீன்லாந்து தொடர்பான கோரிக்கையால் ஏற்பட்ட அமெரிக்க டென்மார்க் பதற்றத்தை தணிக்கவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக செய்திகள் கூறுகின்றன.
0: அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளிவந்திருக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த ஆண்டின் பிற்பகுதியில் கனடாவுக்கு வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரதமர் மாக்கானியின் இந்திய பயணத்தின் போது தொடங்கப்பட்ட கனடா இந்தியா பொருளாதார கூட்டாண்மை பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பதே இந்த பயணத்தின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது.
1: இரு நாடுகளும் இருதரப்பு வர்த்தகத்தை 2030 $70 பில்லியன் உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்வதற்கான 2.6 பில்லியன் ஒப்பந்தமும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதன்மை 3 பகுதியோடு இணைந்திருந்தோம். 7:47

0: நேரம் 7:51 இஸ்டம் 102 தசமோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. நேரடியாக அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம், அல்லது இலவச ஆலோசனை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இதுபோல நீங்கள் குறிப்பாக செகண்ட் மோகேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்றுத்தர, இதில் குறிப்பாக லெண்டர் ஃபீ அப்ரெசல் கிரெடிட் செக் இல்லாமல் கூட 24 மணியத்தில் இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணியத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். உங்களுக்கு ஏராளமான கடன் பிரச்சனை இருக்கின்ற பொழுது நீங்கள் ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாம கூட $500,000 வரை ஹோம் ஈக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஆக நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ள ஜிடிஏ தாண்டி வழியில் இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் மிக வேகமாக அதற்கான மோகச்சை கூட பெற்றுத் தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்க முடியும். இதுபோல நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மாதிரி மீறிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால், இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு மிக குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சினை பெற்று அனைத்து கடனுக்கும் ஒன்றாகியே உங்களுக்கு ஒன் பேமெண்ட்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாக அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோகச்சினை பிரதான வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை கூட அது பீல் இன்ட்ரெஸ்ட் ஊடாகவும் பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. மோகேஜ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவை இருக்கின்ற பொழுது 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள சக்தி பகையை நாடலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே மிஸ்ஸிசா காலேஜ் கேவன் மோலுக்கு முன்பாகவும் டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டிலும் ஸ்காப்ரோவில் மாக்கமில் மில்ல சந்திப்பு கரைகள் அமைந்திருக்கிறது மோகேஜ் 24 சக்தி பகை அழைக்க 416-821-4512 416-821-4512.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 சன்சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன்சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு.

0: லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் என்ற போன் நம்பர் சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
3: Supra Mortgage Financial Solutions, Residential, Commercial, Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Supra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908 56 56 416-908 56 56.

0: நேரம் சரியாக 8:01 எஸ்எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. 2வது மணித்தியாலத்துக்கு வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் eastfm.ca உடாகவும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் யூடியூபிலும் கூட ஈஸ்டெஃப்எம் பதிவுகளை வந்து பார்வையிடலாம். ஈஸ்டெஃப்எம் 102.7 என்ற பக்கத்தில், அது வழியில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ், ஈஸ்டெஃப்எம் தொடர்புகளுக்கு 4268241212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: வெளியே காலநிலை 15 டிகிரி செல்சியஸ், உணர்நிலையும் 15 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 3% வாகன எரிபொருளின் விலை குறைவடைய இருக்கின்றது.
1: சரி, அதே மாதிரி நாங்கள் இந்த பொழுதில் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. இன்றைய நாள் நாங்களும் அள்ளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம்.
0: அள்ளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சியில் ஒரு நாட்டின் வளம் இல்லாவிட்டால் அந்த நாட்டின் உற்பத்தி, இல்லாவிட்டால் அந்த உற்பத்தி எந்த நாட்டில் முதலிடத்தை பெறுகிறது என்று சொல்லியெல்லாம் நாங்கள் கேள்வியை எடுத்து வருவோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி.
1: ஆமாம், இது வந்து பெரும்பாலும் எல்லாரோட வீட்டிலையுமே வந்து கட்டாயம் இருக்க ஒரு பொருள் தான். உலகளவில் உணவிலும் சாஸ் தயாரிப்பிலும் பெருமளவில் பயன்படுத்தப்படும் தக்காளி, அதாவது டொமேட்டோ, உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது.
0: எனவே தக்காளி உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது? உலக அளவில் உணவிலும் சாஸ் தயாரிப்பிலும் பெருமளவில் பயன்படும் தக்காளி உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கும் நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி. நீங்கள் அழைத்து சொல்ல 4165444040.
1: ஆமாம், இணைப்பில் நேரம் இணைந்திருக்கின்றார்கள், அவர்களை இணைத்துக் கொள்ளலாம். இணைந்திருக்கும் நேர், வணக்கம். வணக்கம்
0: வணக்கம்
1: வணக்கம்.
0: சரி, தக்காளி சாஸ் என்று சொன்னதுமே ஒரு ஆள் உடனே பதில் சொல்ல போறேன்னு வந்திருந்தாங்க. இருந்தாலும் அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எனவே நீங்களும் அழைக்கலாம். 4164 4404 வாயிலாக அள்ளித்தந்த பூமி போட் நிகழ்ச்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது.